0: வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், காசிநாதன் காலேஜ் பிரேம்ராஜி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: சொல்லையில சிறந்த சோம எடுக்கும்.
1: என்ன பாடல் தெரியுது?
2: பாரதியார் படத்துல இருந்து இப்போ நடப்பு சொற்பனம் அந்த பாட்டு கேட்போம். எல்லா சகல உயிர்ந்த ஜீவன்களும் துன்பப்படாமல் வாழ நாங்கள் மனிதர் மட்டும்தான் சந்தோஷம் வாழ்த்தால் உடவே தாங்கலாம். நாங்கள் படுற பாட்டை பாத்தீங்களா? இப்ப உதவ
1: நன்றி.
2: நன்றி
1: நன்றி. உங்களுடைய பாடலும் வரும். நன்றி. ஆமாம், விஜயினுடைய பாடலும் இதில் வர வேண்டும். வரும். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அழைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், நான் மோரின்.
1: வணக்கம் மோரின், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி? நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
3: ஓகே, எனக்கு குங்குமச்சமில் படத்துல இருந்து கூஸ்ட் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு.
1: குங்குமச்சமில் இருந்து
3: கூஸ்ட் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு.
1: அப்படியா?
3: ஓ,
1: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
3: நன்றி நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
1: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். அதாவது ஒரு ஒரு அழகான ஊரில் வந்து ஒரு வயதான தாத்தா ஒரு ஆள் இருப்பாராம். அந்த தாத்தா வந்து வாக்கிங் போகிறாம் ஒவ்வொரு காலை பொழுதும். அப்படியே ஒரு காலை பொழுதில் ஒரு கடற்கரையில் வாக்கிங் போகும் பொழுது பார்த்தா அந்த முதல் நாள் இரவு வந்து அந்த கடல் வந்து புயலால் அந்த கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் வெளியில் துடித்து கொண்டிருக்குமாம். அப்போ அதை பார்த்த நேரம் ஒரு சின்ன சிறுவன் வந்து அந்த மீன்களை வந்து எடுத்து கடல் விடுவதை பார்த்தாராம். பார்த்த அவர் போய் அந்த சிறுவனிடம் கேட்டாராம், நீ இதில் என்ன பெரிய மாற்றத்தை கண்டுபிடிக்க போகின்றாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுவன் என்ன செய்திருப்பான்? இந்த கதையை நீங்கள் தொடர சொல்லி கேட்டிருந்தேன். அழகான கதைகள் கொடுத்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அந்த சிறுவன் இந்த தாத்தா கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சிரித்து விட்டு தன்னிடம் இருந்த மீன்களை எடுத்தெடுத்து ஒவ்வொன்றாக போட்டு கொண்டிருந்தானாம். இதை பார்த்து அந்த சிறுவன் சொன்னானாம், என்னால் வந்து எல்லா மீன்களையும் என்னால் எடுத்து போட முடியாது, ஆனால் என்னால் எவ்வளவு எடுத்து போட முடியுமோ அவ்வளவு நான் எடுத்து போட்டு அந்த மீன்களை நான் காப்பாற்றுகின்றேன் என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த தாத்தா தானும் அந்த சிறுவனோட இணைஞ்சு அந்த மீன்களை தூக்கி எடுத்து போடுவாராம். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த கடற்கரையில் இருந்த மக்கள் கூட அந்த மீன்களை எடுத்து கடலில் போடுவார்களாம். இதில் இருந்து என்ன தெரியுது உங்களோட? அப்போ அந்த சிறுவன் சொல்லுவேன்னா, இப்போ இதில் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துண்டா, இந்த எங்களோட கண்ணுக்கு முன்னாலே யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டிருந்தாண்டா, நாங்கள் அந்த கஷ்டத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அது உதவி செய்ய வேண்டும். அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. நாங்கள் கஷ்டப்பட்டு நம்ம விட்டு விட்டு போகக்கூடாது. எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா நாங்கள் அதில் வந்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிற எவ்வளவு உதவி செய்யலாமோ அவ்வளோ உதவி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. நான் இதில் என்னென்னா, நாங்கள் இதில் மாறாமல் மற்றவர்களை இந்த உலகத்தில் எங்களால் மாற்ற முடியாது. முதல்ல நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மாறினா தான் மற்றவர்களை நாங்கள் மாற்ற முடியும். அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றபடிய இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
4: மனத்தியாள செய்திகள்
5: சிஎம்ஆர் தமிழ் HD ஆவலி நியூஸ்.
6: தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்துள்ள உலக்காயங்களுக்கும் அதிகார அரசியலையோ சலுகைகளையோ தாண்டி அன்பு ஒன்றே உண்மையான மருந்தாக அமைய முடியும் என்றும், காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் தண்ணீரை துடைத்து நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துக் கொண்டார். இலங்கை கடற்படையில் பணியாற்றிய மு கனகரத்னத்தின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட நினைவு பேருந்து தரிப்பிடம் நேற்றைய தினம் காங்கேசந்துறை வீதியில் மருதநாமடத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியா மற்றும் சீனோகிரமில் புதிய திருப்பமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடன் சீனாவின் துணை அதிபர் ஹான் ஜெங் இந்தியாவுடனான உறவுகளை இயல்புநிலைக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளார். மின் ஸ்கூட்டர்களை ஓட்டிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிகழ்வுகள் கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 40% அதிகரித்துள்ளதாக கனேடிய சுகாதாரத்துறை தகவல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவுடனான ஒரு சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை ஆய்வுக்காக காங்கிரசுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அப்ரஹாம் உடன்படிக்கைகளில் இணைவதன் மூலம் ரியாத் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் முன்னோக்கி செல்ல முடியும் என்று நிர்வாகம் கூறியதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
4: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 26 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதிலிருந்து நாளை காலை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளை மதியத்திலிருந்து நாளைய மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நீங்கள் 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: ஆமாம், கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, ஆனால் பாடல் வந்து நிறைய நேயர்களுடைய பாடல் இருக்கிறபடியால் அவர்களுடைய பாடல் தான் ஒளிபரப்பப்படும். ஒளிக்க இருக்கும் சின்ன கவிதை வந்து, காயங்கள் மாற்றும் காலங்கள் யாவும் தன் சோகங்களை சொல்லும். காயங்களை மாற்றும் காலங்கள் யாவும் தன் சோகங்களை சொல்லும். ஒரு நொடியினும் உன்னை நான் மறக்க அதை காலம் தன்னுள் மறைக்கும். ஒரு நொடியேனும் உன்னை நான் மறக்க அதை காலம் தன்னுள் மறைக்கும்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 905-667-7200.
2: நகரம் காலங்கள் கரைந்து செல்லும் காதல்கள், நகரம் காலங்கள் கரைந்து செல்லும் காதல்கள். அன்பால் சில காதல், பணத்தால் பல காதல், உண்மையில் சில காதல், பொய்மையில் பல காதல், உணர்வால் சில காதல், காமத்தால் பல காதல், காலம் யாவும் கடந்து போக காதல் யாவும் கரைந்து செல்கின்றன. காதல் யாவும் காலம் யாவும் கடந்து போக காதல் யாவும் கரைந்து செல்கின்றன. ஒளிக்கேற்கும் பாடல் நேயர் விஜய் அவர்கள் விரும்பி கேட்ட ரயில் பயணங்கள் திரைப்படத்திலிருந்து TMS-இன் குரலில்.

0: റിലാക്സ് വെൽ മാട്രസ് ആൻഡ് ഫർണിച്ചർ ബാക്ക് ടു സ്കൂൾ സെയിൽ ഓഗസ്റ്റ് 24-ാം തീയതി മുതൽ സെപ്റ്റംബർ 6-ാം തീയതി വരെ അനിത്ത തടപാടുകളും മാപെരും മലിവ് വിലകളിൽ പൽവേറ് വകയാണ് മെത്തുകൾ നമ്പ മുടിയാത വിലകളിൽ ഇവകളെ ഉൽപ്പത്തിയാളുകൾ എന്നതാൽ നിങ്ങൾ വരുമ്പും വകയിൽ പെറ്റുകൊള്ളലാം തരം നമ്പിക്കൈ നേരം തവറാതെ ഡെലിവറി റിലാക്സ് വെൽ മാട്രസ് ആൻഡ് ഫർണിച്ചർ 1600 മിഡ്ലൻ അവന്യൂ യൂണിറ്റ് 2 സ്കാബ്രോ 416-759-2600 416-759-2600
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: கவிதை கதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, இது ரவிவாலா.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நலமா இருக்கேன் ராஜி.
5: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
6: என்னுடைய தலைப்பு, நீங்கள் காதல் கவிதை பாடுனீங்க, நான் சாடல் கவிதை ஒன்று பாட போறேன்.
5: சொல்லுங்க.
6: மனிதமே மனிதனிடம் வந்துவிடு, இதுதான் தலைப்பு. படைத்தவன் படைத்தான், படைத்தவர் யாவர்க்கும், கல்லிடை தேரைக்கும், கடல் வாழ் மீனுக்கும், பெரும் காட்டிடை வாழ் மானுக்கும் அரிமாவிக்கும், பெரும் காட்டில் இடைவாழ் மானுக்கும் அரிமாவிக்கும், சிறகடிக்கும் பறவைக்கும், மண்ணில் புதையுண்டு வாழ் புழுவிக்கும், அரிதிலும் அரிதான மானுதனுக்கும், குறைவின்றி படைத்தான் வாழ்ந்து முடிக்க பணித்தான், குறைவின்றி படைத்தான் வாழ்ந்து முடிக்க பணித்தான், அத்தனை உயிரும் ஆட்டி வைக்க வண்ணமில்லை, ஆறறிவு வெகுமதிகள் மனிதன் மட்டும்,

0: காலும் சூழ்ச்சியும் மனிதனை மனிதம் சமாதியாக்கி கொடூர கழிப்பில் உயிரும் உடமையும் உரிமையும் ஆயுத வலிமை உள்ளவன் கையில், வலிமை ஒரு பக்கமும் வறுமையும் வடுக்களும் இன்னொரு பக்கமும், இரு பக்கமும் இங்கே நிம்மதி இல்லை, பற்றி எரியும் தீ எந்த நேரத்திலும், அமைதி பூங்கா இங்கே நிறுகூத்த நெருப்பாகி தூங்கும் எரிமலையாய், மனிதம் மெரித்துவிட மனிதன் வாழ்வில் இயக்கமும் கலக்கமும், வளர்ச்சி கண்ட மனிதன் தன்னை மட்டும் தொலைத்து விட்டான், அனைத்திலும் வளர்ச்சி கண்ட மனிதன் தன்னை மட்டும் தொலைத்து விட்டான், அச்சடித்த பணத்தாளுக்காய் அனைத்திலும் கலப்படம், உறவிலும் உணவிலும் உண்மை அன்பிலும் முகத்தில் வெனப்பிலும் சிறிதும் சிரிப்பிலும் கொட்டும் மாய வார்த்தையிலும் நேர்த்தியாய் கலப்படம், உறவிலும் உணவிலும் உண்மை அன்பிலும் முகத்தில் வெனப்பிலும் சிறிதும் சிரிப்பிலும் கொட்டும் மாய வார்த்தையிலும் நேர்த்தியாய் கலப்படம், படைத்தவன் அறிவான் சூரரை வேறறுக்கும் தருணம், படைத்தவன் அறிவான் சூரரை வேறறுக்கும் தருணை, பிரபஞ்சம் அறியும் பிரதிபலன் பிரசவிக்க, பிரபஞ்சம் அறியும் பிரதிபலன் பிரசவிக்க, ஏற்றிவிடு தீபம் மனிதனும் சூரியன் உதிக்கட்டும் நாளைய விடுதலை, ஏற்றிவிடு தீபம் மனிதனும் சூரியன் உதிக்கட்டும் நாளைய விடுதலை, மனிதனை மதித்து விடு மனிதம் என்னும் குளிர், மனிதம் என்னும் குளிர் பூக்கட்டும் நாளைய பொழுது, அத்தனை உயிர்க்கும் உரிமை உண்டு உயிர் வாழ உன்னத பூமியர், நீக்கும்படி வாழ்க்கை எது வாழ்ந்து விடு யாவரும் வாழ வழியும் விடு, அத்தனை உயிர்க்கும் உரிமை உண்டு உயிர் வாழ உன்னத பூமியில், நீக்கும்படி வாழ்க்கை எது வாழ்ந்து விடு யாவருக்கு வாழ வழியும் விடு, மனம் அன்பு மனம் அவரவர் இதயங்கள் இறைவன் உரையும் கோயிலாகலாம், மனம் அன்பு மனம் அவரவர் இதயங்கள் இறைவன் உரையும் கோயிலாகலாம். நன்றி ரவி.
1: ஆஹா, கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருந்தது, அற்புதமான வரிகள். அதாவது மனிதம் வந்து மறைத்து விட்டது அந்த வார்த்தைகள். ஆமாம், மனிதனை மனிதம் மனிதம் வந்து மறைத்து விட்டது. அது அற்புதமான வரிகள் எல்லாம் தேடி எடுத்து அப்படி நீங்கள் ஒரு கவிதையை வடித்தீர்கள். நான் நித்து இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு ஒரு அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுடைய சொற்களுக்கும் உங்களுடைய கவிதையினுடைய சிறப்புக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி ரஜி, வாய்ப்புக்கு நன்றி, உங்களுடைய பாராட்டுகளுக்கும் நன்றி.
1: மனிதம் வந்து நிஜமாகவே ஒரு விதமான ஒரு பூ, ஒரு மிகவும் மலர்ந்த ஒரு பெரிய ஒரு பூக்களாக வர வேண்டும். அதுதான்
0: நிச்சயமாக. ஆமா, அதுதான் பூமிக்கு இப்பொழுது தேவை. அதுதான்
1: கண்டிப்பா கண்டிப்பாக அது கிடைக்குமா என்பதுதான் பெரிய ஒரு
0: கேள்விக்குறி. ஆனால் நிச்சயமாக விடிய வேணும்,
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அல்லது ஏதோ நடக்கும், இயற்கையும் பிரபஞ்சமும் இறைவனும் ஏதோ ஒரு பிரதிபலன் சரிவினம் பெற்றுக் கொள்வோம்.
1: அதுக்கான கவிதை வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரிவு?
0: எனக்கு சுமை தாங்கி படத்துல இருந்து இந்த கவிதை கேட்கிற மாதிரி மனிதன் என்பதும் தெய்வமாகலாம் அந்த பாடத்தாங்க.
1: பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியதை கேட்டுமா கேளுங்கள். நன்றி
0: நன்றி ரஜி. நன்றி
1: நன்றி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாளிடம் மகிழ்ச்சியாக நன்றி. முதலாவது உங்களோட கவிதைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றது ரைவாலா நான் எப்போ சொல்ற மகா சமுத்திரம் வந்து அவற்ற கவிதைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: நன்றி, சொல்லுங்க.
3: இது என்னுடைய கவிதை என்று சொல்ல முடியாது, மனசுல உள்ளதை அப்படியே கவிதையாக்கிறேன் சொல்றேன்.
2: சொல்லுங்க.
3: நீ யாரோ நான் யாரோ எந்த தருணத்தில் இதயங்கள் அறிமுகமானதோ தெரியவில்லை. ஆனால் இனம் புரியாத ஒரு நேசம் மனதுள் வேரூன்றி விட்டதே. முகம் அறியாமலே மலர்ந்தனம் நட்பு, முகம் தெரிந்த பின்னும் நேரில் பேசாத உறவாயிருந்தும் இதயங்கள் மட்டும் எப்படி இத்தனை நெருக்கமானது? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் போல இத்தனை பாசம், இத்தனை அன்பு, இத்தனை மரியாதை. இந்த உறவுக்கு ஏனோ பெயர் மட்டுமே இல்லை. இந்த உறவுக்கு மட்டும் பெயர் இல்லையே. படைத்தவனுடன் பலமுறை கேட்டிருக்கிறேன், நேரில் பார்த்தது பார்த்து பேசாத இவர்களிடம் ஏன் இப்படி இந்த நேசம்? சிறு கோபமோ வெறுப்போ இல்லாமல் இத்தனை மரியாதை எப்படி? இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள பணிவை போல இவர்களிடம் நான் காட்டும் இந்த மரியாதைக்கு காரணம் என்ன? என் இதயத்தில் இவர்களை வெறுக்க முடியாத அளவுக்கு அன்பை விதைத்தாய். இந்த நேசத்தின் காரணம் என்ன என்று என் கேள்விகளுக்கு இருந்த பதிலை புரிந்து கொண்டேன். ஒருவேளை நாம் சந்தித்தது சொந்தம் கொண்டாடுவதற்காக அல்ல. ஒருவர் சோகத்தை மற்றவர் உணர்ந்து துயரத்தின் இருளில் ஆறுதல் கரம் நீட்டுவதற்காக, ஒருவர் தடுமாறும் போது மற்றவர் நம்பிக்கையாக வழிகாட்டுவதற்காக, இருவரும் வளர்ச்சிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து பலமாக கிடைத்த வாழ்க்கையை நற்காரியங்களுக்காக அர்ப்பணித்து நட்போடு பயணிக்க படைத்தவன் ஒரு நாள் ஒரு வாய்ப்பை நிச்சயம் தருவான். ஒரு நாள் இந்த படைத்தவனும் இந்த பிரபஞ்சமும் நம்மை மீண்டும் சந்திக்க வைக்கும் போது மௌனித்த வார்த்தைகளுக்கு மீண்டும் குரல் கிடைக்கட்டும். புரியாமல் போன பாசத்திற்கு புதிய அர்த்தம் பிறக்கட்டும். நாம் ஏன் சந்தித்தோம் அந்த கேள்விகளுக்கு அந்த சந்திப்பை அழகான பதிலாகட்டும். நாம் இந்த மண்ணில் வந்தது ஒருவரையொருவர் காயப்படுத்தவல்ல. நன்மைகள் விதைக்க, நட்பண்பை வளர்க்க, நேசக்கரன் நீட்ட மனிதத்தை உயர்த்தவே. நாம் யார் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழலாம். ஆனால் நம்மை படைத்தவனுக்கு நாம் யார் என்பது தெரியும். என் மனதில் துளிக்கும் நற்காரியத்திற்கு இறைவன் ஆசி இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். அந்த நற்காரியத்தின் முதல் தொடக்கமாக என் புண்ணியங்கள் இந்த தாயுடையதும் உங்களுடைய புனிதமான பொற்பாதங்களும் திருக்கரங்களுமே முதலில் அமைய வேண்டும் என்பதை ஒரு வரத்தை இறைவனிடம் கேட்கிறேன். ஒரு நாள் நாம் சாதித்த உயரத்தில் மீண்டும் சந்தித்த போது மௌனமாகி போன இந்த நட்பு மீண்டும் புனிதமாக தொழிற்கட்டும். நாம் உயர்வோம், நன்மை செய்வோம், மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு.
2: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
3: நன்றி.
2: அழகான வரிகள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி. எனக்கு இடம் புரியாமல் இருக்கு, மரியாதை கூடிக்கொண்டே இருக்குது. நான் எப்பவும் இப்படி இருக்கோம்னு ஆசைப்படுறேன். சந்திக்காதி மரியாதை எல்லாரையும் அப்படி என்ன மரியாதை அவர்கள் மேல பொங்கல் வரைக்கும் மரியாதை ஆற்ற மரியாதையும் குறையப்படாதான் என்ற நோக்கம். நேரம் இருந்தா மட்டும் அன்பு படத்திலிருந்து தவமுன்றி கிடைத்த வரமே என்ற பாடல்
2: கட்டுமாக்கிலுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: நன்றி. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்.

0: காசு வேணுமெண்டு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டியன்று அவர்கிட்ட கேட்டா, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
3: Everything okay, no problem and it's nam.
4: Bar kalam closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ராஜி.
4: எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். அருமையான கவிதைகள் உங்களோட கவிதை சிறப்பா இருக்கும்போது, ரவி பாலா புருஷோத்தமன் கவிதைகளும் சிறப்பா இருந்துச்சு.
4: நன்றி.
6: சொல்லுங்க. பேசுவாள் கயல் மீன் துள்ளும் குளக்கரை போல கலங்காமல் வார்த்தை பேசுவாள். மல்லிகை சாயல் நடை போடுவதில் வித்தகத்தி அவள் மல்லிகை சாயல் நடை போடுவதில் வித்தகத்தியவள் மயக்கும் ஒளியால் மனதை வென்றாள். மயக்கும் ஒளியால் மனதை வென்றாள். மையல் கொள்ளும் மைவிழி பார்வை மை தீட்டி ஒளி உன்னை சேர்க்கும் செவ்வாய் உதட்டில் புன்னகை பூச்சு. செவ்வாய் உதட்டில் புன்னகை பூச்சு. செந்தமிழ் வாசம் நெஞ்சில் தேங்கும் செவ்வாய் உதட்டில் புன்னகை பூக்க செந்தமிழ் வாசம் நெஞ்சில் பூக்கும். நீலக்கடலின் ஆழம் போல நேர்த்தியான பார்வை அவளுடையது. நீலக்கடல் ஆழம் போல நேர்த்தியானது அவள் பார்வை. காலம் கடந்த காதலை போலவே காதலை போலவே கண்கள் ஒளியே பேசும் மொழி அது. நீலக்கடலின் ஆழம் போலவே நேர்த்தியான பார்வை அவளுடையது. காலம் கடந்த காதலை போலவே கண்களின் வழியே பேசும் மொழி அவளது. நன்றி.
4: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. என்ன பாடல் தெரியும்?
6: எனக்கு இன்னைக்கு மையல் படத்துல இருந்து கண்ணால வெல வீசுறாள் அந்த பாடல்.
4: கண்ணால வெல வீசுறா, சிம்மை பாடிய பாடல்.
6: ஆமா,
4: கேட்டு மக்களுங்கள் நன்றி.
6: நன்றி, நன்றி. வாழ்த்து.
4: இந்த பாடல் வந்து அம்ரிஜித்துடைய இசையமைப்பில் விவேகாவினுடைய வரிகளில் வருகிற பாடல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: மாலை வணக்கம் ரமேஷ்.
2: எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
3: நல்லா இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
3: நாலு வரி தான், சின்ன கவிதை தான்.
2: சொல்லுங்க.
3: சிலுக்கு சட்டை போட்டு என்னை ஒழுக்கி எடுக்க எடுப்பவளே, அலக்கு போட்டு தழுக்கி காட்டி மயக்குகிறவளே, ஆளாக்கு என் மனதை பாழாக்குகிறவளே, சீராட்டி தாளாக்க எப்பொழுது வருவாய்? நீங்க
2: பக்கத்தில் மனைவி இருக்கிறாரா?
3: அவங்க இருக்காங்க. ஆமா.
2: ஆமா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
3: காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து என்னை தாளாட்ட வருவாங்க பாடம்.
2: அந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படம், பாடல்களும் நல்ல பாடல்கள்.
3: ஆமா,
2: பாடல் வந்து ஹரிஹரனும் பவதாரணியும் பாடிய பாடல்.
3: ஆமா,
2: கேட்டு மக்களுங்கள். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

செவ்வந்தி காசிநாதன் மற்றும் மோரினுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். ஒளிக்கேற்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் ஆகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமார் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து கலப்பிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுக பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-27.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்
3: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
4: 9545
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: என் மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருதுல்லே?
4: ஓமண்ணா, அண்ணியும் வரணுன்றப்ப.
3: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
4: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி எல்லாம் இருக்கு.
5: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
7: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
7: 416-897-0919.
8: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
9: Jeeva Jewelers.

0: உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமான காரங்களா,
1: ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருகாங்க கணக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு.
2: அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்த.
3: ஏய்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24th to September 6th வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
0: GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000
3: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
0: 9699 James Street, Maple
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: வெயில மழையில நிற்கும் சாமி, எங்க வேர்வ துளி இல்ல நினைஞ்ச சாமி. கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட, காட்டையும் வேட்டையும் காக்கும் காவல் சூரன்.
1: இல்லை என்ற சொல்ல

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: அப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
5: சுறாவளி காத்து போற பாத்து மல்யுமா ஏத்து ஆடு ஒரு கூத்து கல்லி மே பட பட லைட் முன்னாடி.

0: வேலை நடக்கும்
1: வாசனை என்ன பின்ன.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

I am coming.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: முதியோர்
2: பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: உச்சம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் செய்திகா செந்தில்நாதன்.

0: சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில்.

14:50 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா ஆக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200 பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9 5 4 5 8 9 7 0 1 4 1 6 4 7 1 0 2 5 5. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: mbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

தகத்திட்டு தகத்திட்டு தான் தகத்தான் தலன்னு கிட்ட தரிக்கிட்ட தான்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்பரோ. 416-759-2600. 416-759-2600.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

காஸ்கட்டு மனசு கொள்டுமா.

0: Alo.
1: Hey! Ne böyle değil ya? Hadi şeyler bırak ha.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
1: 8:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

நாளைக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கினிருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1800 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
5: Sari, sari.
7: Tamilan endru sollada, thalidimirundu nillada, tharaniyai nee vellada.
0: Thirukkural, eeradiyal, ulagalandha, deivapulavanin kural kelpom.
8: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6476244165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
1: ஏசியா கோல்டிங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்ட, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்,
11: அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம், 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால். வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
12: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
12: இன்று August 27 வியாழக்கிழமை, நேரம் காலை 9:01.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
12: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
12: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
7: மனத்தியால செய்திகள்
13: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
14: செம்மணி குறித்து சுயாதீன விசாரணைக்கு ஆஸ்திரேலியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் ஷூபிரிட்ஜ் வலியுறுத்தியிருக்கின்றார். பீகார் மாநில முதலமைச்சருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தியிருக்கின்றார். பிரான்சில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அடுத்த மாதம் பிரதமர் மாகாணி உரையாற்றவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலை குறித்த உரையில் பங்கேற்கவும் திட்டமிட்டிருக்கின்றார். நேபாளத்தில் பெரும் உயிரிழப்புகளையும் பலர் காணாமல் போகும் நிலைமையையும் ஏற்படுத்தியுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கு தொடர்பில் மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் உட்பட்ட பிரபல சமூக வலைதளங்களில் விசேட குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் இணையவழி கடத்தல் கும்பல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடமை நேரங்களில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதையும் தொடர்ந்து சேவை தொடர்பான முக்கிய தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதையும் கட்டுப்படுத்தி புதிய சுற்றுநுருவம் வெளியிடப்பட்டுள்ளது. மருதானையில் வைத்தியரின் பரிந்துரையின்றி போதைப்பொருளுக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக கண்டறியப்பட்டதை அடுத்து மருந்தகம் ஒன்று அதிகாரிகளினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மின்சார தேவை குறைவாக இருப்பதனால் 300 கிலோவாட்டுக்கும் அதிகமான திறன் கொண்ட கூரை மேலான சூரிய சக்தி அமைப்புகளை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் லிமிடெட் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. பாடசாலையில் முகத்தை மறைக்கும் துணியான ஹிஜாப் அணியலாமா வேண்டாமா என்பதை நீதிமன்றங்கள் தீர்மானிக்கக்கூடாது எனவும் அதனை பாடசாலை நிர்வாகம்தான் தீர்மானிக்க முடியும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி கருத்து வெளியிட்டுள்ளது. மேகதாது அணை திட்டத்தால் தமிழகத்திற்கு அதிக நன்மை கிடைக்கும் என்று முதலமைச்சர் விஜயிடமே தெரிவித்துவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக முதல்வருமான டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வயதான பெற்றோர்களை பராமரிக்காத மற்றும் துன்புறுத்தும் பிள்ளைகளை வீட்டிலிருந்து வெளியேற்றும் வகையிலான பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல விதிகள் 2014 திருத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஈஷா மையத்தில் இருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் செய்த 80 பேர் காணாமல் போனதாகவும் இதுவரை அவர்கள் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் ஈஷா மைய சத்குரு ஜாக்கி வாசுதேவ் தெரிவித்திருக்கின்றார். நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான திடீர் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனவர்களில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்தவர்களுடன் 24 கனேடியர்களும் அடங்குவதாக நேபாள சுற்றுலா மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது இந்த வார ஆரம்பத்தில் தான் மேற்கொண்ட தனிப்பட்ட தாக்குதல்களை எல்லை மீறியவை என்று தான் கருதவில்லை என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு தெரிவித்திருக்கின்றார். ஃபோர்ட் மெக்மூரே ஹெரிட்டேஜ் சொசைட்டியிடமிருந்து 800,000 டாலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக 44 வயதுடைய பெண் ஒருவர் மீது அல்பர்டா காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வரி கட்டண மோதல் தீவிரமடைந்து வருவது பொருளாதார எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக்கியுள்ள போதிலும் உள்நாட்டு பொருளாதாரம் இதுவரை இந்த நிச்சயமற்ற சூழலை ஓரளவுக்கு சிறப்பாகவே கையாண்டு வருவதாக நேஷனல் பேங்க் தலைவர் தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 1,000-க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் ஆவர். சமாதான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதாலும் போர் முடிவின்றி நீடித்து வருவதாலும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுக்ரைனுக்கு எதிராக தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்று ரஷ்ய அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பலஸ்தீன ஆக்ஷன் அமைப்பை ஒரு பயங்கரவாத குழுவாக பட்டியலிட்டு அதன் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. நேபாளத்தில் குறைந்தது 34 ஆஸ்திரேலியர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் ஆனால் அது குறித்த தகவல்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன என்றும் பிரதமர் ஆல்பனிஸ் கூறியதை ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
7: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
12: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 22 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 30% காணப்படுகின்றன. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C, நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
15: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR
16: தமிழ் HD.
15: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
16: தமிழ் HD
15: தமிழ் HD.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியில் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால், மியூசிக் வந்து உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பங்கு வகிக்கிறது, அதாவது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பாடல்கள் கேட்பீர்கள், யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பீர்கள், அந்த பாடல்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் ஒரு பாடல் கேட்டீர்கள் என்றால் அது எப்படியான ஒரு உணர்வை உங்களுக்கு கொண்டு வருகிறது, இந்த பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பங்கு வகிக்கிறது, இது பற்றி நாங்கள் அலசலாம் பாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இப்போ நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கின்றேன்.
1: சிலங்கள் என்ன பாடல் தெரிவு?
2: ஆதி படத்துல இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வாமலை அந்த பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பாக அந்த பாடல் கேட்கலாம். கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா மால்ஜியா இருக்கிறோம். நீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க வேலையிலயா வீட்டிலயா?
2: வேலையில, தோங்கியாச்சு.
1: சலங்கள் எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: ஆதவன் திரைப்படத்தில் டமக்கு டமக்கு.
1: கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி. வணக்கம்,
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், நா முத்துக்குமாரனுடைய வரிகளில், பென்னி டயால் குரலில்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜ், நான் மதன் அழைக்கின்றேன்.
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பாட்டை கேட்போம். நிலவு வந்தது, நிலவு வந்தது, இன்றையான் பொழுது பௌர்ணமி நிலவின் ஒளி வீச்சு போல் உங்களுடைய வாழ்க்கையும் அன்பில் பாசத்தில் நிரம்பி வழியட்டும்.
4: நன்றி. உங்களுக்கும் நிரம்பி வழியட்டும் அன்பு பாசம் எல்லாம். சொல்லுங்களேன் அந்த பாடல், மனோ ஜானகி பாடிய பாடல்
5: கேட்டு
4: மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி நன்றி நன்றி
4: நன்றி.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 1-6-700-2222-J.CA. தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகம், நன்றி.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன். நன்றி, எங்கள் வருகைக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: வேதம் படத்துல கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் அந்த பாட்டு.
1: கொஞ்சி கொஞ்சி பேசி வரும், SPB பாடிய பாடல். கேட்டு மகளிங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் செவ்வந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
2: என்ன பாடல் தெரியுது?
3: செந்தூரப்பூவை திரைப்படத்துல இருந்து, கிளியே இளங்கிளியே.
2: கிளியே இளங்கிளியே, அந்த பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜாவின் குரலில்.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓയിൽ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സുക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് വീലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻഡ് ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻഡ് ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம். கண்ணன் கேக்கிற நெட்டி இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். உங்களை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து வெட்டைவால் குருவி படத்துல இருந்து கண்ணன் வேள் அந்த பாட்டு கோப்பும் மூவோண்ட படம் அவருக்கு ஒரு உருகலம் வைக்கும்போது என்ன பிறந்த நாள் வந்து மறந்துட்டேன். மற்றது வந்து இன்றைக்கு வந்து மனைவியின் மூன்றாவது ரெண்டாவது தம்பி சுமித்ரனும் மனைவி மலரும் இன்றைக்கு வெடி நிகழ்ச்சி கொண்டாடினோம். அவை நுடிவாழ்ந்து வாழ்த்தி கொண்டு மற்ற இன்னொரு பராமகள் ஷாருக்காவும் அனுஜன் அவற்ற ஹஸ்பண்டும் நாலாவது வருடம் திருமண நாளை கொண்டாடினோம். திருமணம் ஆண்டு அவைக்கும் நுடிவான் வாழ்த்தி கொண்டு பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள் திருமணம் கொண்டாடுறாக்கள் நுடிவான் வாழ்த்தி கொண்டு கேட்போம்.
1: கண்டிப்பாக நீங்கள் தொடரும் பொழுது சொன்னீர்கள் நல்லா இருப்பேன் நல்லா இருக்கேன்னு எனக்கு அதை கேட்கும் பொழுது

0: நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், எல்லோரும் நல்லா இருப்பேன். அப்படி இருந்தது.
1: நன்றி நன்றி நன்றி
0: நல்லது,
1: நன்றி
0: தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பு, ஜானகியின் குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் நலமா மச்சாவுச்சாமா நடந்து வந்திருக்கோம்.
2: நல்லது. சிலங்களுக்கு என்ன பாடல் தெரியும்?
3: அமராவதி படத்துல இருந்து தாஜ்மஹால் தேவை இல்லை அன்னமே அன்னமே அந்த பாடம் போடுங்க.
2: ஆமாம், எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய ஒரு பாடல். கேட்டு மகளுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழா தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கமா. நான் எப்படி, நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக சந்தோஷமா.
2: அந்த உற்சாகத்துல இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு
3: வந்தா? நான் பார்த்தேன் அந்த பாட்டை.
2: வந்தீண்ட பாட்கார அண்ணாமலை திரைப்படம். ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, நான் பவன் நேயர். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கோம்.
2: எப்படி இருக்கு வான்கூவர் காலநிலை?
4: அங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் கிளவுடியா இருக்கு, மத்தியானம் வெயில் இருக்கு. நல்லா இருக்கு.
2: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: காதல் கொண்டேன் படத்துல இருந்து தேவதையை கண்டேன் அந்த பாட்டு கேப்போம். நல்ல பாடல் கேப்போம்.
2: நல்ல பாடல். திரைப்படம் பாத்தீர்களா?
4: ஆமா.
2: நல்லது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியோவர்தன் கேக்குறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல சுகமா, வேலை முடிஞ்சு போயிட்டு போய் கொண்டிருக்கேன்.
2: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: படம் எல்லோரும் நல்லவர், பாட்டு சிவப்பு கண்டு மூக்குத்தி.
2: எல்லோரும் நல்லவர்கள், சிவப்பு கல்லு மூக்குதி. TMSP சுசிலா பாடிய பாடல். உங்களுடைய பாடலும் பெறும். நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
6: நான் சூப்பரா இருக்கிறேன். நீங்கள்?
2: நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
6: காதல் வானிலே, காதல் வானிலே.
2: உங்களுடைய பாடலை பெற நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ரஞ்சி, நான் மீரா பேசுறேன்.
2: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீங்க?
7: நலமாக இருக்கேன்.
2: மீராவை காண்பது கொஞ்சம் மரிதாக இருக்கிறது.
7: கொஞ்சம் கொஞ்சம் பிஸி.
2: சொல்லுங்கள், உங்கள் வருகைக்கு நன்றி. என்ன பாடல் தெரியும்
7: எனக்கு? நான் கடவுள் படத்திலிருந்து பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு பெண் கிளியே பெண் கிளியே பாட்டு என்று பாடு என்று தொடங்குது. சத்தியவான் சாவித்ரியா இருக்கும் படம்.
2: சத்தியவான் சாவித்ரியா?
4: ஆமா. பெண் கிளியே பெண் கிளியே பாட்டு என்று பாடு என்று தொடங்குது.
2: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
4: நன்றி. நன்றி. சந்திப்பு.
2: தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் காசிநாதன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன பாடல் தெரியுது?
2: பாடலும் பெற நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி. நன்றி.
2: நன்றி. ஆமாம், தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒலிக்கே இருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கமையா விரும்பிக்கிட்ட அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல்
2: விஸ்வநாதன் படத்துல இருந்து பட்டாம்பூச்சி,
1: அந்த பாட்டு, அந்த பாடல் உங்களுக்காக வரும். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த நேயர் வணக்கம்.
3: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் நண்பு. எனக்கு என்னுயிர் நீதானே திரைப்படத்திலிருந்து ஜனவரி நிலவே நிலந்தானா அந்த பாடல்
1: உங்களுடைய பாடலும் வரும். தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
0: மனத்தியாள செய்திகள்
4: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
5: நுவரேலியா கிரெகரி வாவியின் நீரை பருகுவது உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நுவரேலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டார். மலையக பகுதிகளில் இருந்து அடித்து வரப்படுகின்ற உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பல்வேறு ரசாயன கழிவுகள் போன்ற மாசுப் பொருட்கள் நீண்டகாலமாக இந்த வாவியினுள் கிடப்பதே கிரெகரி வாவியின் நீர் அசுத்தமடைந்ததற்கான காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிசோதனை முடிவுகளுக்கு அமைய வாவியின் நீரில் இருக்க வேண்டிய போஸ்பேட் அளவானது 0.02 சைஃபர் மில்லிகிராம் என்ற மட்டத்திற்கு பதிலாக 1.04 மில்லிகிராமாகவும் நாய்தரசன் அளவானது 0.05 சைஃபர் மில்லிகிராம் இருக்க வேண்டிய நிலையில் 3.07 சைஃபர் மில்லிகிராமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக முறையான பராமரிப்பு இன்றியும் உரிய நியமனங்களுக்கு ஏற்ப நிர்வகிக்கப்படாமையுமே இந்த நிலைமைக்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர், இந்த நிலைமை குறித்து சுற்றாடல் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை, நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்கள் இணைந்து கூட்டுக்குழு ஒன்றினூடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தினால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உரிம ஏலத்தை சர்வதேச முப்பரிமாண சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஃப்ரண்டியர் என்ஜினியரிங் நெட்வொர்க் நிறுவனம் களமிறங்கியிருக்கின்றது. மன்னார் படுகையில் வழங்கப்பட்டுள்ள 4 கடல்சார் ஆய்வுத் தொகுதிகளில் முதலீடு செய்யக்கூடிய உலகளாவிய நிறுவனங்களை இணைப்பதற்கான பிரத்யேக பிரச்சாரத்தை இந்த நிறுவனம் முன்னெடுக்கின்றது. ஸ்ரீலங்கா உரிம ஏலம் 2026 ஆரம்ப நிகழ்வில் காணொலி ஊடாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஃப்ரண்டியர் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பிரதம அதிகாரியுமான கெயில் மிக்கெல் தங்களது உலகளாவிய முதலீட்டு ஊக்குவிப்பு தளமான பெட்ரோ இன்வெஸ்ட் ஊடாக இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து இந்த வாய்ப்பை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். இலங்கையானது மன்னார் படுகையில் கிட்டத்தட்ட 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 கடல்சார ஆய்வுத் தொகுதிகளை சர்வதேச எரிசக்தி நிறுவனம் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. ஏல வாய்ப்புகளை சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் எதிர்வரும் செப்டம்பர் 29-30 ஆகிய திகதிகளில் லண்டனில் நடைபெறும் உலக எரிசக்தி உச்சி மாநாட்டிலும், அக்டோபர் 21 திகதி பிரத்யேக இணையவழி முதலீட்டாளர் வர்த்தக கூட்டத்திலும், நவம்பர் 16 மற்றும் 17 திகதிகளில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசிய பெட்ரோலிய புவியியல் மாநாட்டிலும் இந்த நிறுவனம் விளம்பர நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் மேம்பட்ட ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி வசதிகள் காரணமாக ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் காணப்பட்ட சவால்கள் குறைந்திருப்பதாகவும், இலங்கையின் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிலவும் தற்போதைய வெள்ளப்பெருக்கு அடர்த்த சூழ்நிலைக்கு மத்தியில் அங்கு வசிக்கும் மற்றும் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகள் குறித்த புள்ளி விபர தகவல்களை காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. நேபாளத்தில் மொத்தம் 83 இலங்கையர்கள் இருப்பதாக தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள் 23 பேர், பணியாளர்கள் 28 பேர், நேபாள பிரஜைகளை திருமணம் செய்தவர்கள் 5 பேர், இனியோர் 27 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அணிசேரா இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா செர்பியாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். 30 திகதி முதல் செப்டம்பர் 2 திகதி வரை நடைபெறுகின்ற இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு தொடர்பில் செர்பிய வெளியுறவு அமைச்சகத்தின் மாநில செயலாளர் மற்றும் வர்த்தக பேரவையின் உயர்மட்ட பிரதிநிதிகளை அவர் சந்திக்கவுள்ளார். மேலும் செர்பியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா சந்தித்து கலந்துரையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பல்வேறு இன மத குழுக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுவதாக ஐக்கிய நாடுகள் குழு வெளியிட்ட அறிக்கையை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் ரோஹிங்யா அகதிகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் இனப்பாகுபாடு ஒழிப்பு குழு கவலை தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால், இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட முற்றிலும் தவறான அறிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய குடியுரிமைக்காக வெளிநாட்டவர்கள் எல்லை வழியாக ஊடுருவி ஆதார் அட்டை மோசடி செய்வதாக கூறிய உயர்நீதிமன்றம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த மஜித் கான் ஷா என்பவரின் அடையாள தகவல்கள் மற்றும் அங்கீகார பதிவுகளை வெளியிடுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையகத்திற்கு உத்தரவிடக் கோரி மகாராஷ்டிரா அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் கட்கரி மற்றும் கமல் காட்டா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மாதம் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமர்வானது இந்திய குடியுரிமையை கூறுவதற்காக வெளிநாட்டினர் எல்லை வழியாக ஊடுருவி ஆதார், பான் அட்டை மற்றும் ஆவணங்களை மோசடியாக பெறும் கவலைக்குரிய போக்கை உயர்நீதிமன்றம் கவனித்துள்ளது. இந்த போக்கு பல்வேறு முகமைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆவண சரிபார்ப்பில் உள்ள தீவிரமான குறைபாட்டை காட்டுவதாகவும் தெரிவித்தது. சில சந்தர்ப்பங்களில் அத்தகைய நபர்கள் தேசவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய நபர்களை கண்டறிந்து முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியமாகும் என்றும், எனவே இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டிருக்கின்றது. நேபாளத்தில் உள்ள தமிழர்களை மீட்பது தொடர்பாக தமிழ்நாடு அமைச்சர்கள் 4 பேர் டெல்லி சென்றிருக்கின்றனர். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோர் சென்றிருக்கின்றனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ஆணையர் ஆசிஸ் குமார் தலைமையிலான குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய அரசுடன் இணைந்து தமிழர்களை மீட்கும் நடவடிக்கைகளை தமிழக அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பார்கள் என்றும் செய்தி வெளியாகியுள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 22 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 25 °C காணப்படுகின்றது. இன்று 11 மணிக்கு 40% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 °C, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சீமா தமிழ் எச்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது காலமில்லாம் காதல் வாழ்க்கை, இரண்டாவது மக்குடி 2015 வெளிவந்த திரைப்படம் மக்குடி, மூன்றாவது காலமில்லாம் காத்திருப்பேன், நான்காவது மனதில், மற்றும் 5வது மனதோடு மழைக்காலம். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை சொல்லி விடுகின்றேன். முதலாவது காலமில்லாம் காதல் வாழ்க்கை, இரண்டாவது மக்குடி, மூன்றாவது காலமெல்லாம் காத்திருப்பேன், 4வது மனதில், மற்றும் 5வது மனதோடு மழைக்காலம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். நான் இது
1: வணக்கம் சொல்லுங்கள்.
5: நான் காலமெல்லாம் காதல் வாழ்க, காலமெல்லாம் காத்திருப்பேன்.
1: காதல் வாழ்க, காலமெல்லாம் காத்திருப்பேன்,
5: அதான் உண்மை எனக்கு தெரியும். அந்த வழியா ரெண்டுக்கும் வாக்கு.
1: நன்றி
5: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நான் மகன் கதைக்கின்றேன்.
1: வணக்கம் சொல்லுங்கள்.
6: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127
1: ஐயர் வணக்கம்.
7: வணக்கம், புருஷோத்தம் கேட்கிறேன்.
1: சொல்லுங்க.
7: 1 3 5 4 2.
1: நன்றி
7: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னும் கண்ணன் எனக்கு
1: சொல்லுங்க.
8: 2 5 மற்றது 4வது பாடு. 4வது.
1: நன்றி
8: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்கள்.
9: 4 1 4 1 5 3 2.
1: 5 3 2.
9: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க.
10: எனக்கு
1: 1 2 1 2 2 தான், மற்ற ஒன்றும் இல்ல.
10: நன்றி நன்றி நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, இரண்டாவது மக்குடி, மூன்றாவது காலமெல்லாம் காத்திருப்பேன் மற்றும் 4வது மனதில், 5வது மனதோடு மழைக்காலம். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 2 2 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
11: எனக்கு 1 3 1 3.
1: காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, காலமெல்லாம் காத்திருப்பேன். பாடல் நேயர் பவான் அவர்கள் விரும்பி கேட்ட காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திராவின் குரலில்.

0: பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க, காலமெல்லாம் காதலிப்பேன். நன்றி
1: நன்றி. எல்லாம் நல்ல படாங்க, ரெண்டுக்குத்தான் வாக்கு,
0: ரெண்டுக்குத்தான் வாக்கு. நன்றி
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்க மாட்டது நீர். வணக்கம். ஆமாம், சொல்லுங்கள். உங்களுடைய தெரிவது முதலாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, இரண்டாவது மகுடி, மூன்றாவது காலமெல்லாம் காத்திருப்பேன், நான்காவது மனதில், மற்றும் ஐந்தாவது மனதோடு மழைக்காலம். இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட எல்லோரும் நல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து TMS மெட்டும் பி சுசீலாவின் குரலில் அழைப்பிருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜிதா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கேன்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
2: எனக்கு முதலாவதும் மனது மகுடிக்கும்.
0: மகுடி
2: வந்தால் ஒரு கிராமிய சூழல்ல நல்ல ஒரு மெலோடி சோ பாட்டுகளை கேட்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. தொலை நோக்கி பார்வையோட அந்த பாடலை கேட்டிருக்கிறீங்க.
2: ஆமா ஆமா ஆமா. அந்த பாடல்கள் ஒளிபரப்பாவது குறைவு.
0: ஆமா,
2: பாடல்கள் வந்தால் நல்ல மெலோடி, நல்ல இளையராஜன இசையை கேட்கலாம்.
0: கண்டிப்பா. நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேலையில நிக்கிறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் மூன்றும் மட்டத்துகள் ஒன்றும் வேண்டாம். நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, இரண்டாவது மகுடி, மூன்றாவது காலமெல்லாம் காத்திருப்பேன், நான்காவது மனதில், மற்றும் ஐந்தாவது மனதோடு மழைக்காலம். இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே உங்களுக்காக இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. ஒழிக்கும் பாடல் TMS மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் பேக் டு ஸ்கூல் சேல் ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 6 வரை. அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில். இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, தாரணி கழிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நானும் நல்ல சுகமா இருக்கேன்.
1: சொல்லுங்கள், வேலை இல்லையா?
2: வேலை வேலை வேலை.
1: என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கிறது?
2: குரல் இப்ப ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் வெளியில போனதுல தொண்டை கொஞ்சம் கட்டி
1: கட்டி. சொல்லுங்க.
2: மனதோடு மழைக்காலத்திலே நல்ல பாட்டு இருக்குது. அது ஒன்று ரெண்டு தான் நல்ல பாட்டு, மற்றதுலே எல்லாம் எல்லாமே நல்ல பாட்டு இருக்கு. அப்புறம் அதை கேட்போம்.
1: நல்லது. நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். மலைப்பள்ளி இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் ரஜி. என்ன படம் என்று தெரியாதே?
1: தெரியாதே சொல்கின்றேனே. முதலாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, இரண்டாவது மகுடி, மூன்றாவது காலமெல்லாம் காத்திருப்பே, நான்காவது மனதில், மற்றும் ஐந்தாவது மனதோடு மழைக்காலம்.
3: நாலாவது என்ன படம்?
1: மனதில். மனதில்
3: அது வேண்டாம். இது இது ரெண்டும் தான் நல்ல பாட்டு.
1: இது ரெண்டும்
4: வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்மா, சிவலிங்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
5: ஒன்று மூன்று தான்.
1: ஒன்று மூன்று தான், வேற வேண்டாம்.
5: வேற மற்ற விஷயம்தான் இது. நம்ம தம்பி தெளிவு வர்றதுக்காக இது கேட்குறேன்.
1: நன்றி
5: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: சிவானந்தன். வணக்கம்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
6: உற்சாகம் இருக்கின்றாது.
1: அந்த உற்சாகத்தோட சொல்லுங்க பாப்பம், என்ன தெரியவேண்டு?
7: நல்ல
1: சுகமாக இருக்கின்றே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நலமா இருக்கலாம்.
1: சமையல் நான் தொடங்கிட்டீங்களா?
7: ஆமாம்.
1: சாப்பிட வரலாம்?
7: சாப்பிட வாங்குவோம். வர மாட்டீங்கள்.
1: அன்புக்கு சொல்லுங்க.
7: எனக்கு வந்து மூன்று ஒன்று
1: என்று
7: இரண்டு
1: இரண்டு. நன்றி
7: நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஆமாம் தமிழா தமிழா, மன்னிக்கவும். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பாடல் தெரிவுகள் வந்து அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த பாடல் தெரிவுகள் வழங்கப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட எஸ்பிபி மற்றும் பிரீத்தியின் குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் நீரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் தேவதாஸ். சுகமா இருக்கின்றீர்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க சுகமா இருக்கிறோம். முதல் காலமே வாரத்துக்கு ட்ரை பண்ண ரெண்டு தரம் நீங்க பிஸியா இருக்கிற ஆக்கள் கூட வந்திருக்கணும். சந்திக்க முடியாது, சொல்ல முடியாம போயிட்டு எல்லாருடைய ஒத்து போற மாதிரி ஒன்று மூன்று தான் நான் தெரிவு செய்கிறேன்.
0: ஒன்று மூன்று. நல்லது, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: திரும்ப சந்திப்போம்.
0: கண்டிப்பாக. நன்றி.
1: நன்றி.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. கிராஸ் போர்டர் ஏசெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து SBB யின் குரலில் வழங்கும் இந்த நேரம் 10:40.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காத்திருப்பின் திரைப்படத்திலிருந்து SBB யின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:46.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: வரலாற்றையும்
5: கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து SBB மற்றும் சித்ராவின் குரலில்

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-7-7-2
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
5: மனத்தியால செய்திகள்
6: CMR தமிழ் HD hourly news.
7: குபேக் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட் இன்று மாகாணத்தின் துணை ஆளுநரை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான கூட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றார். முதல்வரின் அதிகாரப்பூர்வ அட்டவணைப்படி காலை 10 மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஃப்ரெஷெட் துணை ஆளுநர் மனோஜ் ஜினோட்டை சந்திக்கவிருக்கின்றார். குபேக்கில் தேர்தல் அக்டோபர் 5 நடைபெறவுள்ளது. இறையாண்மைவாத கட்சியான பார்ட்டி குவேக்வா 2023 முதல் பொது கருத்து கணிப்புகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. மேலும் தொடர்ச்சியாக 4 இடைத்தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இருப்பினும் அண்மைய மாதங்களில் அந்த முன்னிலை குறைந்திருக்கின்ற நிலையில் மேலும் மீண்டும் தலைதூக்கும் பொது வாக்கெடுப்பு உரையாடல்கள் மற்றும் அமெரிக்க வர்த்தக போர் போன்ற பிரச்சினைகள் தேர்தல் பிரச்சாரத்தின் முடிவை மாற்றக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். குபேக் கன்சர்வேட்டிவ் கட்சி 1 இடத்தை கொண்டிருக்கின்றது. மேலும் 9 சுயேட்சை உறுப்பினர்கள் இருக்கின்றனர். தற்போதைய நிலையில் சட்டமன்றத்தில் கோலிஷன் அவென்யூ குபேக் 79 இடங்களையும், குபேக் லிபரல் கட்சி 18 இடங்களையும், குபேக் சொலிட கட்சி 11 இடங்களையும், பார்ட்டி குபேக்வா 7 இடங்களையும் பெற்றிருக்கின்றன. கெனடிய ராணுவத்திற்காக புதிய ட்ரோன்களை வாங்குவதற்கான சிறிய பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. படைவீரர்களுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் வெடிமருந்துகளை வாங்கவும், அனுப்பக்கூடிய தரை மற்றும் வான்வெளி ட்ரோன்களை ராணுவத்திற்கு வழங்கக்கூடிய நிறுவனங்களை கெனடிய ஆயுதப்படைகள் தேடி வருகின்றன. குளிர்ந்த ஆர்டிக் சூழல்களில் செயல்படுத்துவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சில ட்ரோன்கள் உட்பட வான்வெளி கண்காணிப்பு மற்றும் உளவு ட்ரோன்களையும் அது தேடி வருகின்றது. ராணுவத்தின் செயற்பாடுகளில் ட்ரோன்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மினேவா முன்முயற்சி திட்டத்தின் கீழ் ஒட்டோவா அண்மை நாட்களில் ஒரு தொகுதி புதிய ஒப்பந்த புள்ளிகளை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ராய்ட் தனது நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் ட்ரோன்களை இணைக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார். நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பெயின் இன்று டொரண்டோவில் நிதியமைச்சரை சந்திக்கவிருக்கின்றார். இந்திய நிதியமைச்சர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சாம்பெயின் மற்றும் இந்தியாவின் நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட சந்திப்பை நடத்த இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. கனேடியன் கிளப் டொரண்டோவோடு இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பொதுவான பொருளாதார நலன்கள் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்கு முன்பு இந்த தனிப்பட்ட சந்திப்பு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய குடிமக்களை இலக்காக கொண்ட வன்முறைகளில் இந்திய அரசாங்க முகவர்கள் ஈடுபட்டதாக கனடா சுமத்திய குற்றச்சாட்டுகளினால் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்த பிறகு கடந்த ஓராண்டாக 2 நாடுகளும் தங்கள் உறவுகளை மேம்படுத்த முயன்று வருகின்றன. நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் பகுதியில் பேரழிவை ஏற்படுத்திய திடீர் வெள்ளம் காரணமாக குறைந்தது 177 பேர் உயிரிழந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் 1300 மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர். இந்த வெள்ளம் நேபாள திபெத் எல்லைக்கு அருகே பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீட்புக் குழுவினர் அடர்த்தியான சேறு மற்றும் இடர்பாடுகளுக்குள் உயிர் பிழைத்தவர்களை தொடர்ந்து தேடி வருவதாகவும் மேலும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பிரஜைகளும் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பேரழிவு நிலநடுக்கத்துடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. ஆனால் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் எல்லையில் திபெத்திய பகுதியில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டுகின்றது. இந்த சரிவு லெண்டே ஆற்றை தற்காலிகமாக தடுத்தது. இதனால் அந்த தடை நீங்குவதற்கு முன்பு நீர் குப்பைகள் தேங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ஏற்பட்ட பெருவெள்ளம் கீழ்நோக்கி பாய்ந்தது. குடியிருப்புகளையும் பாலங்களையும் அடித்துச் சென்றதோடு அந்த மலைப்பகுதி முழுவதிலும் முக்கிய உட்கட்டமைப்பையும் சேதப்படுத்தியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கைக்கோள் படங்களும் பனிப்பாறை சரிவே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை வீதிகளில் பெரும் பகுதிகள் குடியிருப்புகளும் சேதமடைந்திருக்கின்ற நிலையில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக மீட்புக் குழுக்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொருளாதார தடைகள் மற்றும் போரினால் ஈரானிய நாணயத்தின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக திறந்த சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு 20 லட்சம் ரியால்களை கடந்திருக்கின்றது. ஈரானில் தசாப்தங்களாக நீடிக்கும் சர்வதேச தடைகள் மற்றும் கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பித்த அமெரிக்க இஸ்ரேல் போர் ஆகியவை 9,200,000+ அதிகமான மக்களின் பொருளாதார வாழ்வை மிக கடுமையாக பாதித்திருக்கின்றது. உணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் மருந்துகளின் விலைகள் உயர்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கே போராடி வருகின்றனர். போருக்கு முன்னர் 1 டாலருக்கு அதாவது 20 லட்சம் ரியால்களை கொண்டு சுமார் 4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ கோழி இறைச்சி மற்றும் 1 லிட்டருக்கும் குறைவான சமையல் எண்ணெய் ஆகியவற்றை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருந்தது. எனினும் தற்பொழுது அதே தொகையில் பாதியளவான பொருட்களையே கொள்வனவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தக்காளியின் விலை 71%, கோழி இறைச்சியின் விலை 74%, சமையல் எண்ணெயின் விலை 177% உயர்ந்திருக்கின்றன. பாராசிட்டமோல் போன்ற அவசியமான மருந்துகள் 93%, குழந்தைகளுக்கான பால்மா 95% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாதத்தின் இறுதி வரை தங்களது வருமானத்தை கொண்டு சமாளிப்பதே தற்போதைய மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக ஈரானிய மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரான் மீதான புதிய அமெரிக்க தடைகள் அரச மற்றும் பொருளாதார பயங்கரவாத செயல் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர், பாதுகாப்பு சபை மற்றும் அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் உத்தியோகபூர்வமாக கடிதம் எழுதியிருக்கின்றார். போர் மூலமாகவும் ஏனைய முயற்சிகளிலும் தோல்வியடைந்த பின்னரே ஈரானின் சட்டப்பூர்வமான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க அமெரிக்கா முற்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த தடைகள் பொதுமக்களை கடுமையாக பாதித்திருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கின்ற அவர், இது மனித உரிமைகளை, உயிர்வாழும் உரிமை, சுகாதாரம் மற்றும் உணவுக்கான உரிமைகளை மீறும் செயலாகும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் ஒரு பக்க கட்டாய நடவடிக்கைகள் மற்றும் இரண்டாம் நிலை தடைகளை கடுமையாக கண்டிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் இந்த தடைகளை உறுப்பு நாடுகள் அவையும் அங்கீகரிக்கவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீச பத்திரன தனது முதல் விளையாட்டு சார்ந்த முதலீடாக டிங்கர்ஸ் அணியின் உரிமையை பெற்றிருக்கின்றார். தனது நீண்டகால மேலாளரும் வர்த்தக கூட்டாளருமான அமில கலுகேவுடன் இணைந்து இந்த முதலீட்டை மேற்கொண்டிருக்கின்ற மதீச பத்திரன டிங்கர்ஸ் அணியின் நிர்வாக பங்காளராக அமில கலுகலவை நியமித்திருக்கின்றார். சிலோன் பிக்கிள் லீக் போட்டியில் யாழ் டிங்கர்ஸ் என்ற பெயரில் இந்த அணி களமிறங்கவிருக்கின்றது. இதன் மூலம் பிக்கிள்ஸ் பால் விளையாட்டில் டிங்கர்ஸ் அணிக்கு தனித்துவமான போட்டி அடையாளம் உருவாக்கப்பட உள்ளது. இதுகுறித்து மதீச பத்திரன கூறும்பொழுது, இது வெறுமனே ஒரு அணி அல்ல என்றும் தான் உண்மையாக நம்பும் ஒரு எண்ணக்கரு என்றும் தெரிவித்தார். யாழ் டிங்கர்ஸ் அணியை ரசிகர்கள் தங்களுடைய அணி என பெருமையுடன் அழைக்கும் வகையில் அதனை உருவாக்க விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் CPL ஏலத்திற்காக யாழ் டிங்கர்ஸ் அணி தயாராகி வருவதாகவும், சிறந்த வீரர்களடங்கிய அணியை உருவாக்குவதோடு ரசிகர் சமூகத்தை கட்டியெழுப்புவதிலும் தான் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
8: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
9: மனத்தி அனைத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 25°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 16°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C, நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. இன்றைய பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
11: CMR தமிழ் HD
12: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
11: தமிழ் HD
12: தமிழ் HD
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் அருண்ராஜ காமராஜனுடைய வரிகளில் சுபலட்சுமியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 11:11.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில்

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
2: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரனின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:22.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: சீமா தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்து திரைப்படமான காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து சபீஷின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:28.
4: ஆண்டாளே ஏன் ஆண்டாளே

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தில் இருந்து கிருஷ்ணராஜின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:35.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-9902462.
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தில் இருந்து மனோவின் குரலில் உழைக்கும் இந்த நேரம் 11:42 நிமிடம்.
2: பகவான்

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: சிஹிமா தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கு அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமில்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சி நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாமே. என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு வந்து மியூசிக். மியூசிக் வந்து நீங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த பாடல்கள் கேட்பீர்கள், அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு உங்களுடைய மனதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது, அதன் எந்த நீங்கள் எந்தெந்த நேரத்தில் யாருடைய பாடல்களை கூட விரும்பி நீங்கள் கேட்பீர்கள், யாருடைய வரிகள் உங்களுக்கு பிடிக்கும், யாருடைய எழுத்து உங்களுக்கு பிடிக்கும், அந்த பாடல்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதை வந்து எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, அதை பற்றி நாங்கள் இன்று அலசலாம். மியூசிக்கை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். வாருங்கள் அலசலாம். அலச வேண்டிய தொலைபேசி எண் 4-1-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் மீறு அவர்கள் விரும்பி கேட்ட நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து. மது பாலகிருஷ்ணனுடைய குரலில், இளையராஜாவினுடைய இசையமைப்பில், இளையராஜாவினுடைய வரிகளில் வந்த பாடல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் HD-யின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பாஜி. ரவிபாலா?
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன் பாஜி. நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நாங்கள் எத்தனை தடவை வந்தாலும் நாங்கள் திருப்பி கேட்போம்.
2: ஆமா, அது பிரச்சனை இல்லை. என்ன இப்ப உலகத்துல நிலையே அப்படிதான், அடுத்த மணித்தளம் என்ன நடக்கும்னு தெரியல.
1: சாப்பிட்டு விட்டீர்களா? உங்களுக்கு பாடல்கள் வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது?
2: பாடல்கள் இல்லாம வாழ்க்கை இல்லையென்றுதான் நான் சொல்லுவேன். வாழ்க்கை இல்லையென்றால் நாங்கள் ஒரு வாகனம் செலுத்துறதா இருக்கட்டும், அல்லது வீட்டிலேயே இருக்கட்டும், வேலை செய்து கொண்டே, அல்லது நித்திரை போக முதலாவது பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு ஒரு என்ன ஒரு உடம்புக்கு ஒரு உற்சாகத்தை தரும்.
1: கண்டிப்பா
2: எப்பொழுதும் அப்படிதான் பாடல்கள். ஆனா நல்ல பாடல்களா இருக்கும். சில சில ஒன்னு குறை சொல்றதா இல்ல, சில பாடல்கள் சில இசையமைப்பாளர்களுக்கு சொதப்பி விட்டுரும், சொதப்பி விட்டுரும். அது அது ஒரு ஒரு மனத அந்த கவரக்கூடியதா இல்ல. எல்லா பாடல்களும் எல்லா இசையமைப்பாளரும் தந்து கொண்டுதான் இருக்கணும். ஆனா எல்லா பாடல்களும் நல்லா தான் இருக்குது. ஆனா சில பாடல்கள் பெரும்பாலும் எல்லா இளையராஜாவாகட்டும் ரகுமான சில பாடல்கள் சில நேரம் சொதப்பித்தான் விட்டுரும். என்றால் அது கேட்க இனிமையாக தொடர்ந்து எங்களுடைய மனதுக்குள்ள உட்புகுந்து நிலையா நிக்காது. சில பாடல்கள் அப்படி இல்ல. சில பாடல்கள் உதாரணம் இப்ப சிந்து பைரவி என்று படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த படத்துல எல்லா பாடல்களும் நல்லா தானே இருக்குது. என்ன?
1: ஆமா, அந்த படத்துக்கு அந்த பாடல்கள் தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருக்கும்.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி கென படங்கள் இருக்குது. கென படங்கள் அப்படித்தான், பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் எல்லாம் இருக்குது. என்ன, அலைகள் ஓய்வதில்லை, அப்படி இருந்த படங்கள் எல்லாம் நல்ல நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இளையராஜாவாகட்டும் ரகுமானாகட்டும் இமானாகட்டும் எல்லாரும் எல்லாரும் நல்ல நல்ல பாடல்கள் தந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் சில பாடல்கள் இசையமைப்பு இசை இந்த வார்த்தைகளை அந்த வசனங்கள் எல்லாம் விழுங்கி விடுது. அப்ப அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இல்லை. இப்ப சில சில பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா பழைய பாடல்கள் இதை ரீமிக்ஸ் பண்ணினோம், அது சிலருக்கு பிடிக்குது, பெரும்பாலும் எனக்கு பிடிக்கிறது அந்த அந்த அது. ஆமா, அந்த அந்த ஒரிஜினல் இசை அதுல கேட்கலாம், அந்த பாடலாம் இனிமையா எங்களை உள்ளங்கத்தை கவர்ந்து கொண்டிருக்கு. ஆனா இப்ப பாருங்க, இப்ப ரீமிக்ஸும் பாடுறது ரீமிக்ஸும் எடுக்கிறது அந்த ஃபேமஸ் ஆன பாடத்தான் எடுப்பினோம். அப்ப அந்த பாட்டுகளை திருப்பி ரீமிக்ஸ் செய்யும் பொழுது சில நேரம் கசப்பா இருக்குது. என்ன பொறுத்தவரையில எனக்கு கசப்பா இருக்குது.
1: அது வந்து கூடுதலாக இப்பத்த இளம் மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன செய்யணும்னா வேற மொழியில இருக்கிற பாடல்களை வந்து அதனுடைய அந்த மெட்டுகள் எடுத்து விடுவார்கள்.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா. அப்ப அப்படி அப்படியெல்லாம் நடக்குது, உண்மை அப்படியெல்லாம் நடக்கிறதா. ஆனா சிலது ஆனால் இப்ப எங்களுக்கு நாங்கள் கேட்டு வாழ்ந்த பாடல்கள் அல்லது எங்களுக்கு எங்களை உள்ளங்க வந்த பாடல்களே அது எப்பவுமே நிலைச்சு நிற்கும். அப்படியான பாடல்கள் பழைய பாடல்களுக்கு ஒரு அளவு நிலைச்சிங்க, புது பாடல்களும் இல்லையாண்டு இல்லை. இப்ப எனக்கு எப்ப நீங்க எவர்கிரீன் பாடல் எனக்கு என்ன என்ன பிடிக்கும் பண்ணா அந்த காதல் படத்துல வந்த உனக்கேன இருப்பேன் அந்த பாட்டு எனக்கு
1: எப்பவும்.
2: அப்ப அந்த வரிகளும் அந்த பாடுற விதமும் அந்த இசையும் சிதைக்காம இசையை குடிப்பிருப்பினம்.
1: கண்டிப்பா
2: சில நேரங்கள்ல புது பாடல்கள் குறையே சொல்லல, புது பாடல்கள் நல்ல பாடல்கள் வருது. ஆனா பெரும்பாலும் அந்த இசை வந்து அந்த வசனங்களை அத அதுல வார சொற்றொடர்களை அது எழுத அந்த கவிஞர் என்னத்தை கொண்டாந்தாரோ அதை சிதைச்சு விடுது.
1: பழைய கால பாடல்கள் இல்லது ஒரு இடக்கால பாடல் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 4 மணித்தியாலத்துக்கு 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு. ஆனால் இப்பொழுதைய பாடல்கள் 1 நிமிஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு உட்பட்ட பாடல்கள் கூட வருகிறது இப்ப இப்பத்த காலகட்டத்துல. மகிழ்ச்சியாக இருப்போம்னா அந்த மகிழ்ச்சியான பாடல்களை கூட கேட்பார்கள். ஒரு மனதில் ஒரு கவலைகள் இருந்தால் அந்த கவலையான பாடல்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது
2: இல்ல இல்ல, அது அந்த பாடல்கள் இசையமைப்பு அந்த உள்ளத்தை உடுறது. அது அப்படிதான் நான் சொல்லுவேன், உள்ளத்தை துளைச்சி கொண்டு போயிருது. சில பாடல்கள் சில படங்கள்ல முழு பாடல்களும் வெற்றியா இருக்கிறது காரணம் அது இசை இசை ஒரு ஒரு இசை என்ற ஒரு ஒரு ஒரு ஆவுடம் தான், ஒரு பூஸ்ட் தான்.
1: கண்டிப்பா.
2: அப்ப அது டக்குன்னு கிடையாது, நிலைகளை மாத்தி விடும். கவலையா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். இப்ப சில நேரம் நாங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு போகலாம், ஒரு ஒரு சோமான ஒரு சோம்பேறியான நிலை வரைக்குள்ள ஒரு குத்துப்பாட்டு கட்டுறது எல்லாம் தானே இருக்குமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதே மாதிரிதான் கவலைகள் வரும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய இதயத்தை வருடி செல்ற மாதிரி அந்த பாடல்கள் கேட்கும் பொழுது நல்லா இருக்கும். சில காதல்கள் பிரச்சனை இல்லை, காதல் சில நேரம் சிறப்பி செய்யினால் அது தோல்வியோ அல்லது ஏதாவது சிந்தனைகளை அந்த வசனங்களை கேட்கும் பொழுது சில நேரம் நாங்கள் பழைய நினைவுகள் நினைச்சு திரும்பி திரும்பி அழுகிற கட்டம் கூட வரலாம். அப்படி எங்களை ஆக்கி விட்டுரும்.
1: ஆமாம், இப்ப ஒரு திரைப்படம் கொடுக்குற ஒரு தாக்கத்தை தான் ஒரு பாடலும் கொடுக்குற மாதிரி இருக்கிறது. திரைப்படம் பார்த்து சில பேர் வந்து அழுவார்கள், கூடுதலாக அழுவார்கள், அது வந்து அவர்களை டச் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சில பாடல்களும் வந்து அந்த பாடலுடைய வரிகள் வந்து அவர்களை அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
2: நிச்சயமா நிச்சயமா, அதான் உண்மை, அதான் உண்மை. அதான் சில நேரம் அந்த திரைப்படங்களையும் கதையை தழுவி அந்த இசையமைப்பாளர்கள் சிச்சுவேஷன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இசையமைப்பதெல்லாம் காரணம் அதுதான். திரைக்கதையும் ஒட்டி போகணும், அதே சமயம் இசையும் பெறணும், பார்க்குற ரசிகர்களையும் அது கவரணும். அப்ப இது எல்லாத்தையும் மட்டும்தான் இசையமைப்பாளர்கள் எங்களுக்கு தெரியணும். பல பாடல்கள் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை, தமிழ் பாடல்களை பொறுத்தவரையில கெட்டுக்கோன பாடல்கள் வந்திருக்கு, அதையெல்லாம் கேட்க இனிமையா இருக்குது. எங்களோட பொழுதுபோக்கை எங்களை என்ன சொல்றது, எங்களை சோற விடாமல் தடுக்கிறது இந்த பாடல்கள் தான்.
1: கண்டிப்பா. அதே இப்பொழுது காலகட்டத்தில் எங்களுடைய தாய்நாட்டில் இருக்கிற நிறைய இளம் வயதினர் வந்து ரேப் பாடல்ல இறங்குறார்கள், அதற்கான என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? தாண்டி ரேப் சாங்ல நிறைய இளைஞர்கள் இப்ப அதில் இறங்குவதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்களுடன்.
2: இப்ப ராஜி, அது தனிப்பட்ட, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரேப்போல பொறுத்தவரையில அது இப்ப இப்ப இளம் தலைமுறை அதை விரும்பினோம். ஆனா எல்லாமே ரேப் வரைகளை எல்லாமே ஒரு ஒரே சாயல வரைகளை அது கசக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, அது அடிபட்டு போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. அது நிலை திடீரெண்டு ஒழுந்து ஒரு ஒரு வித்தியாசமா வரைக்குள்ள அது மக்களை கவரும், எல்லாரையும் கவரும். அதுக்கு கொடுக்குற அந்த அந்த மூவிங் ஆகட்டும், அது கொடுக்குற அந்த ரேப், அந்த இசையின் போற அந்த அந்த துள்ளல் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நிலைக்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது.
1: ஆனா அந்த பாடல்கள் வந்து கூடுதலாக இப்ப அதனுடைய அந்த தமிழ் அர்த்தம் வந்து அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. சில இளம் கலைஞர்களுடைய அந்த எங்களுடைய தமிழ் நாட்டினுடைய தமிழ் எங்களுடைய தாய்நாட்டினுடைய இளம் கலைஞர்கள் வந்து அவ்வளவு ஆழமான தமிழை கூறுகிற மாதிரி இருக்கிறது அந்த ரேப்.
2: அது நான் அது அது மறுப்பதற்கு இல்லை, இல்லை அது மறுப்பதற்கு இல்லை. ஆழமான கவிஞர்கள் எல்லாம் அந்த தமிழ் சொற்களை தமிழ் வடிவங்களை எடுத்து தெரியணும் இல்லையாண்டு இல்லை. நான் சொல்றேன் அந்த அந்த போற இசை அப்ப அது அது நிலைக்குமா, அது அது மனதுக்குள்ள பூருமா, அது அது தொடர்ந்து நாங்கள் கேட்போமான்றதுதான் எனக்கு எனக்கு இப்ப சந்தேகம். தனிப்பட்ட முறையை நான் ஏற்கனவே சொன்னேன், நான் தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு சந்தேகம் இதெல்லாம். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி உண்மையா உண்மையா வசனங்கள் அதுல வார சொற்கள் அதுல வார அந்த அந்த உணர்ச்சி வேகமாக அது அது ஒரு ஒரு ஒரு ஒரு வேகத்தை தர்றதுக்கான வரிகளை அந்த கவிஞர்கள் கொண்டாடுறதுன்றத மறுப்பதற்கு இல்லை, அது உண்மை. எல்லாருமே ராப் இசையை கொண்டாடுறோம், சொல்றேன் நாங்களும் மெலோடியே அல்லது அதுகளுக்கு அதுகளை கலந்து போகணும். போட்டிகளை நாங்கள் தமிழ் எங்களுடைய தாயகமும் பெறணும்ன்றதான் என்னுடைய ரேப் கலந்து தனியா ரேப்பையை கலந்து போறது எனக்கு அவ்வளவு சரியா தெரியல. இந்த வரிகளை நல்ல இசையா மெல்லிசையா அதே சமயம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனதுக்குள்ள போற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதா என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பாக. இன்னொரு சின்ன ஒரு கேள்வியும் இது என்னென்றால், இப்ப நாங்கள் வந்து நிறைய தமிழ் விழாக்கள் என்று நடத்துகின்றோம், ஆனால் எங்களுடைய தமிழ் கலைஞர்களை நாங்கள் கூடுதலாக அதில் வரவேற்பது குறைவாக இருக்கிறது.
2: இல்ல, இது மனவரத்துக்குரிய ஒரு ஊக்குவிக்கத்தான் வேணும், ஊக்குவிக்க இல்லைன்னு சொல்ல இல்ல. சில என்ன சொல்றது, நான் தயக்கமா இருக்கு, இந்த வாழையில நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்குது. கொஞ்சம் அந்த இசையுடன் நாங்கள் போட்டி போடுறது, நாங்கள் எங்களுடைய வளம் போட்டி போடுறது கொஞ்சம் ஏழாம இருக்குன்றதான் நான் சொல்லுவேன். கட்டாயம் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும், எங்களுடைய கலைஞர்கள் இன்னும் ஊக்குவிக்கணும், அவை அவை என்னத்தை கொண்டறியணும் என்றதை நாங்களும் உள்வாங்கணும். உள்வாங்காம சும்மா பாடிக்கொண்டு இந்த போட்டியில ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு அது அதனுடன் நாங்கள் போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதான் அந்த என்ன சொல்லுங்க, அந்த அந்த அது அது எங்களை உட்புகுவதில்ல, எங்களை கவர்றது இல்லைன்றுதான் நான் சொல்லுவேன். காரணம் என்றால் எத்தனையோ பாடல்கள் வாரார்கள், அதை தாண்டி அந்த அந்த என்ன சொல்ற தென்னிந்திய இசைக்கேற்ற மாதிரி நாங்களும் அதுக்கேற்ற போட்டியில நாங்கள் போகணும்ன்றதான் இன்னும் பாத்திய கலைஞராகட்டும் பாடகர்களாகட்டும் சுருக்கமா சொல்றோம்னா மெருகூட்டணும்னு தான் நான் சொல்வேன். இந்த குரல் வளமாகட்டும் எல்லாத்தையும் மெருகூட்டி நாங்கள் வரலாம், வேற இயலாமல் இல்ல. அதுக்கு நாங்கள்
1: அதற்கு வந்து ஒரு இப்ப வெள்ளித்திரை தான் ஒரு காரணமா இருக்கும். இப்ப வெள்ளித்திரையில இருந்தால் தான் ஜொலிக்க முடியும், அப்படி ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறீர்களா? அல்லது
2: ஆமாம், அந்த ஊடகம் உங்களுக்கு உதவிதான், அந்த ஊடகங்களுக்கு உதவி செய்தேன். என்ன ஊடகம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. வானொலியார்கள் அந்த ஒரு ஊடகம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்னதான் அதிர்ஷ்டம் என்னதான் திறமை இருந்தாலும் எங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. அதுவும் சினிமா துறை அது ஒரு ஒரு பவர்ஃபுல்லா தான் இருக்குது எங்களை பொறுத்தவரையில, அது தேவை. அந்த அந்த அது அதனுடைய சப்போர்ட் இல்லாம நாங்கள் முன்னுக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன்.
1: அது சப்போர்ட் கஷ்டம் தான். ஆனால் இப்ப நாங்கள் இப்ப இந்த நாட்டில இருக்கிற கலைஞர்களை தாண்டி இப்ப புலம்பெயர் நிறைய நாடுகள்ல எங்களுடைய தாய்நாட்டு கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை அப்படி கூப்பிடு என்ன அப்படி கூப்பிடும் பொழுது அவர்களும் வளர்வர்கள் தானே, அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாதா?
2: இல்ல அமையும், நிச்சயமா அமையும். ஆனா என்ன சொல்லுங்க, இப்ப இப்ப நாங்கள் ஒரு நிகழ்ச்சிய ஒருங்கிணைப்பாளர்கள் நிகழ்ச்சியை நடத்துவர்கள் லாப நோக்கத்தை தான் யோசிக்கணும். அப்ப லாபத்துடன் யோசிக்க கூட மக்கள் இருந்து கவர்றது இதுகளை காட்டினா தான் கவரும், இதனால தான் லாபம் பெறும் என்ற நோக்கம் அந்த இருக்கிறபடியால் அது கொஞ்சம் பின்வாங்கினோம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் பற்றி இருக்கு, எங்கட கலைஞர்கள் முன்னுக்கு வரணும் எல்லாருக்குமே பற்றி இருக்கு, எங்கட கலைஞர்கள் வரணும். ஆனால் மற்ற கலைஞர்கள் நீங்கள் கொன்றேக்குள்ள எங்கட கலைஞர்களுக்கும் உடன் கொடுக்கணும் ஊக்கம் கொடுக்கலாம், எங்கட கலைஞர்களும் ஊக்குவிக்கலாம். கனப்பாடுகள் இருக்கிறார்கள் எங்கடையில ஜொலித்து கொண்டிருக்கிறார், மாதவாணி ஆகட்டும் யாதவி ஆகட்டும் பாடல்கள் எங்கள்கிட்ட இருக்கணும், அதையெல்லாம் முன்னுக்கு வரலாம். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். அந்த நீங்க சொல்லுங்க, இப்ப சில சில சில கேள்விகள் வருதுதான், ஏன் அங்க இருந்து கொண்டாருங்க அங்க இருந்து என்னதுக்கு அவையிற்கு தான் முன்னுரிமை கொடுக்க, இல்ல அவைய ஒரு நிகழ்ச்சி நடத்துக்கிறவே பொருளாதாரம் அடி வாங்க கூடாது, அதுக்காகவும் இருக்கலாம். அதே சமயம் கலந்து எங்கட பாடல்களுக்கும் உடைக்கிட இடம் கொடுக்கறது நல்லதுன்னு
1: தான். சில ஒரு சில பாடல்களுக்கு ஒரு சில கலைஞர்களை கொடுக்கும் பொழுது மாறி மாறி அப்படி கொடுக்கும் பொழுது அவர்களும் வளர்ந்து விடுவார்கள், இவர்களுக்கும் அது அப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமையுமான்று தான் ஒரு கேள்வி.
2: அமைக்க வேணும், அது ஹெல்ப் பண்ணும். அதாவது நிகழ்ச்சி நடத்துவர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் இதையும் கவனத்தில் எடுக்கணும். அதே சமயம் எங்கட கலைஞர்களும் இதுதான் என்று இருக்காம தங்களுக்குன்னு ஒரு முத்திரையும் பதிக்கணும். தொடர்ந்து நீங்கள் மற்ற வேண்டிய எங்களுக்குன்ற ஒரு முத்திரை, எங்களுக்கு ஒரு பிராண்ட் வேணும். அந்த பிராண்ட ஒவ்வொரு கலைஞர்களும் எங்கட புலம்பெயர் நாளில் கலைஞர்களும் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவை இந்த பாட்டை கேட்டால் ஒரு பாட்டை கேட்டால் ஓ இந்த பாட்டு பிடிப்பு. இப்ப சாதாரணமா இப்ப சில இசை எங்கட பாடகர்கள் இப்ப ரகுமானத்தை ஆகட்டும் இத்தனை புறம்பெரு நாடுகள் இருந்து போய் எல்லாம் பாடி இருக்கிறமே என்ன, அவையெல்லாம் வெற்றி பெற்று அந்த பாட்டெல்லாம் வெற்றி பெற்று இருக்க
1: என்ன.
2: அப்ப ஏன் அது முன்னுக்கு வரையலாம் இருக்குன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு முத்திரையை பதிக்கணும். முத்திரையை பதிக்கும் பட்சத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் வெற்றி வர வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எங்கள் மனதுக்குள்ள உட்புகுறோம்.
1: அதற்கான வாய்ப்புகள் கொடுத்தால் தான் அந்த அந்த முத்திரையை பதிக்க முடியும்.
2: நிச்சயம்
1: கண்டிப்பாக முக்கியம்.
2: ஆமாம், அந்த வகையில தான் சிஎம்ஆர் தண்ட பங்களிப்பு செய்து கொண்டிருக்குது.
1: அது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு, அது வந்து இளம் கலைஞர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு. அதே ஒரு இது மாதிரி தான் நிறைய தமிழ் ப்ரோக்ராம் நாங்கள் தான் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த தாய்நாட்டுக்காரர் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் எங்கட தமிழ் எங்கட மக்களை நாங்கள் ஏன் இப்போ இளம் கலைஞர்களை நாங்கள் கூப்பிடுவதில்லை என்ற ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. அதுதான்
2: உதாரணமாக ரசிகர்களாகிய நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும். என்னென்றால் ராஜி, ஒரு நிகழ்ச்சி நடக்கக்குள்ள எங்கட பாடுகிறது தான் பாடுகிறார்கள் நாங்கள் கொஞ்சம் பின்னிக்கிறோம். அங்கு தென்னிந்திய கலைஞர்கள் வர்றேன்னு நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம், அது அழுகிட்டு போறோம். ஏன் எங்கட ரசிகர்களும் நிகழ்ச்சி நடத்துறவர்களும் நாங்கள் அதுக்கு பங்களிப்பு செய்தாலும் ரசிகர்களும் பங்களிப்பு செய்யணும்.
1: கண்டிப்பா
2: பங்களிச்சதுதான் அது வெற்றி பெறும், தனியொரு இதால முடியாது. அதுல அப்ப நாங்கள் உணர்ந்து அதே சமயம் கலைஞர்களும் தங்களுடைய திறமையை வளர்க்கணும், தங்களுடைய திறமையால எங்களை கவரணும், அதே மாதிரி ரசிகர்களும் உதவி பண்ணணும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோரும் எங்களுக்கு இடந்திருந்தால் எங்களை அதாவது அது பிளான் பண்ணி செய்யணும்.
1: நானே இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டேன் என்றால் நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆளா இருக்க முடியும். தான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டேன்.
2: நீங்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க? அதே சமயம் அந்த பிரசவிக்கும் போது அந்த இசையும் சேர்ந்து வரும், சரியான இசை சேர்ந்து வருமா இருந்தால் அது ஒரு அது கேட்டுக்கொண்டிருக்கிற காதுகள் கூட நெஞ்சை தச்சுவிடும்.
1: கண்டிப்பா
2: அதுதான் நடக்குது. சோ இசையோட சேர்ந்ததால் இசையும் அதான் பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அதுதான் தனிப்பட்ட எழுத்து மட்டுமல்ல, இசையும் சேர்ந்து வரணும், சரியாமையணும், குரல் அமையணும். அப்படி இருக்கும் பொழுது அது இனிமையா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருந்தா அது வெற்றி பெறும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அழகாக சொன்னீர்கள். அந்த பாடலுடைய எழுத்து முக்கியம், அதே மாதிரி அதனுடைய இசை முக்கியம், அதெல்லாம் சேர்ந்தான் அந்த பாடல் ஒரு அழகான பாடலாக வெளிவரும். அது பாடுபவருடைய குரலும் முக்கியம்.
2: நன்றி
1: நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி வாய்ப்புக்கு நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரோஜி. கோதாஸ்
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ராஜ்பாலா எல்லாமே நல்லா சொல்லிட்டார். அவர்கிட்ட எல்லாத்தையும் கேடு தெரிஞ்சு கொண்டு விட்டீங்கள்.
1: ஆமா
3: சொல்லுங்க. எமது பாடல் இங்கே வெற்றி பெறாதன்னு சொல்ல முடியாது. எமது பாடல்களில் ஒரு என்ன, அந்த கேட்கும் போது அந்த குரல்கள் தெளிவாக கேட்பது குறைவா இருக்கு. எங்கட காலத்துல, சின்ன காலத்துல எமது பாடல்கள், நாங்கள் ரசிகர்கள், அந்த பொப்பிச பாடல்கள் மனோரன் போன்றோர் எத்தனை பேர், அவர்களுடைய பொப்பிச பாடல்கள் அந்த மாதிரி தெளிவான உச்சரிப்பு, தெளிவான இதோடு அதற்கு நாங்கள் நிரம்ப டான்ஸ் ஆடி இருக்கோம், நிரம்ப கும்மாளம் அடித்திருக்கோம். அவ்வளவுக்கு அருமையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்றால் பாட்டை விட மியூசிக்கின் இது கூடவா இருக்கு, பாடுறவரின் குரல் வந்து அமர்த்தப்படும். அது குரல் எப்பவுமே கொஞ்சம் தெளிவா வந்தால், அந்த வரிகள் விளங்கினால் எல்லோருக்கும் பிடிக்கும், பிடிக்காம போகாது நிச்சயமா.
1: ஆமா, நீங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் எப்படியான பாடல்கள், யாருடைய பாடல்கள் நீங்க கூடுதலாக விரும்பி கேட்பீர்கள்?
3: என்னுடைய காலம், எனது இளம காலங்கள்ல கண்ணதாசனின் வரிகளில் வந்த பாடல்கள், அது சீர்காழியா இருக்கலாம், இல்ல TMS சுசிலாவா இருக்கலாம், ஈஸ்வரி எல்லார் ஈஸ்வரியா இருக்கலாம், மற்றது வசந்த ஆறா எடுத்து யார் எடுத்துக்கொண்டாலும் எல்லா பாடல்களும் அந்த காலத்திலேயே பிடிக்கும். ஏனென்றால் நான் அந்த காலத்திலேயே அந்த பாடல்கள் என்றால் அந்த வரிகளோடு மேய்வது ஒரு பழக்கம், அவ்வளவு வரிகளையும் வச்சது. இப்போதும் அந்த காலத்துல கேட்ட பாடல்கள் இப்ப இந்த பாட்டை போடும் போது எனக்கு வரி மனதுல வந்து கொண்டிருக்கும், அவ்வளவுக்கு எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு. ஆனால் அது பிற்கால இளையராஜா அந்த பாடல்கள் கூட நான் முன்பு கேட்கவில்லை. என்ன காரணம் என்றால் அந்த படங்கள் இளையராஜா உன்னத நிலையில இருந்த காலத்துல வந்த நல்ல பாடல்கள் எல்லாம் நான் கப்பல்களில் வேலை செய்து கொண்டிருந்தபடியால் எனக்கு அந்த படம் பார்க்கும் சந்தர்ப்பம் பெறவில்லை, கேட்கும் சந்தர்ப்பம் பெறவில்லை. இந்த வானிலைக்கு வந்த பிறகுதான் கேட்டு கேட்க அது திகட்டாமல் அவ்வளவுக்கு இனிமையாகவும் கருத்துள்ளதாகவும் வந்திருக்கிறது. மற்றவர் பாடலை பாடும்போது பாடகர் கொண்டு வர்ற உணர்ச்சி, ஒரு காதல் பாடுபண்டால் அது காதல் உணர்ச்சி நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சோக பாடலா இருந்தால் அவர் அழுகை குரல்ல தான் பாடவர், ஈரம் என்று வரும்போது அது கம்பீரமா பாடவர். அப்படியெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எதையும் ரசிப்போம், எல்லாரும் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இப்ப இந்த உண்மையில பிடிக்காத ராஜ்பாலா சொன்ன மாதிரி எனக்கு அந்த ரீமிக்ஸ் பாடல்கள், அந்த பழைய கருவை இங்கே சிதைப்பது எனக்கு
1: பிடிக்கவில்லை.
3: ஏன்னா அது அந்த வரிகளை அந்த மெட்டில் அந்த ராகத்தில் அந்த இசையில் கேட்டு கேட்டு பழகி போனவங்கள் காது இதை ஏற்றுக்கொள்ள மறக்குது
1: மறக்குது.
3: இளைய தலைமுறை நிறைய பாடல்கள் வருது, ஆனால் எந்த பாட்டாவது நீங்க பாடமாக்கி இருக்கீங்களா?
1: உண்மைதான்.
3: ஒருவரும் பாடமாக்க இல்லை. ஆனா அந்த காலத்து பாட்டு நாங்க இப்பவும் பாடமாக்கி வச்சிருக்கோம், இப்பவும்
1: பாடமாயிருக்கு.
3: இவர் இங்க வந்து இந்த வானலுக்கு வந்த பிரபு இளையராஜா இசையமைத்த பாடல்கள், தேவா இசையமைத்த பாடல்கள் எல்லாம் பலரும் பாடமாயிருக்கு.
1: ஏனென்றால் அதனுடைய வரிகள், நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய வரிகள் வந்து அவ்வளவு ஆழமாக விளங்குகிறது, அது அந்த வரிகளும் அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுதைய நீங்க சொல்லுகிற மாதிரி சில பாடல்கள் வந்து அந்த அதனுடைய மியூசிக் வந்து அந்த பாடலுடைய வரிகளை வந்து அந்த எழுத்துக்களை வந்து கொஞ்சம் சிதைக்கிற மாதிரி.
3: விளங்கு இல்லையா, பாட்டை கேட்டாலும் இந்த வரிகள் விளங்கு. அப்படின்னா ஹெட்போன் போட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி ஹெட்போன் போட்டு கேட்டால் வரிகளை புரிஞ்சு கொள்ள முடியுமா தெரியாது. வானொலி போட்டிகளை கேட்டு நாங்கள் முன்னாலே இருந்து அதெல்லாம் புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். ரைவாலா நிறைய சொல்லிவிட்டார்.
1: ஆமா, நல்லது. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் பிரசாத்
1: தமிழ்காய்கிறேன்.
4: நாளில மாதிரி ஆகிறேன். நன்றி. இப்ப இவையெல்லாம் அறிவுபூர்வமா கலைக்கிறோம், உண்மையிலேதான் கவலா இசையா பற்றி ஒன்றும் தெரியாது சொல்றேன். இப்ப நான் வந்து கேட்கிற நான் வந்து முதல் அம்மா இருந்த காலத்துல வந்து பக்தி பாடலும் ஈழப்பாடலும் தான்
1: கேட்டேனான்.
4: இப்ப இங்க வந்து இந்த படுக்கேக்கு இந்த புல்லாங்குளை இசையெல்லாம் வந்த மலைச்சத்தங்கு இந்த இப்ப இந்த இதயத்துல வாழ்ற அந்த புனிதமாகத்தான் இந்த சில பாடல்கள் கேட்க அவளுக்கு நான் கொஞ்ச காலம். அது வந்து தினாவடில இருந்து எங்க இருந்தா எங்க இருந்தா அந்த பாடலாயில அந்த தோளில் சாயும் போது தோழி, அந்த மடியில் சாயும் போது தாய், அந்த அம்மா அந்த பாடலும் எனக்கு இல்ல அந்த வரிபாடத்துக்காண்டி அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
1: எழுத்துக்களினுடைய ஆழம் அதனால அந்த பாடல்கள் தெரிவு செய்கிறீர்களா?
4: அந்த எழுத்துக்காண்டி ஆழம் வந்து எனக்கு எப்பவும் வந்து அதுல அந்த பாடல் கேட்கக்குள்ள இல்ல உண்மையிலே அம்மாவே அதுல வந்து இந்த தலையில மடியில வச்சு தாளாட்டுற மாதிரியும் அப்படி ஒரு ஒரு வித்தியாசம் உணர்வு வரும் அதை கேட்கக்குள்ள. அது அதே போல வந்து எங்க என்ன என்ன இந்த மாற்றம் உண்டு அந்த பாடல வந்து உன் பூமுகத்தில் என் தாய்முகம் பார்த்தேன் என்ற அந்த பாடல் அப்படியான பாடல்கள் நான் விரும்பி கேட்கறேன். எனக்கு இந்த பேர் சொல்ல ஒரு அறிவிப்பாடு சொன்னார், நேர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம சொல்லி இவருக்கு இதை பாடல விட வேற பாடல்கள் கேட்க மாட்டாரோ உண்டு தண்டி நம்ம சொன்னாண்டு. அப்ப அப்ப கூட எனக்கு வந்து நான் கேட்கிற பாடல் வந்து கொஞ்சம் இந்த மென்மையான இசையெல்லாம் கூட விரும்பி கேட்பேன்.
1: உங்களுக்கு அந்த பாடல் வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை, அதை தான் நான் கேட்டேன் கேள்வி வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது, என்ன என்ன யாருடைய பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்பீர்கள் அப்படி?
4: நான் யாருடைய பாடல்கள் வந்து
1: இல்லை,
4: நான் சேர்த்த அவன்ற பாடல் கூட கேட்கறது காரணம் வந்து அந்த எண்ணெய் தாளாட்டின் சங்கீதம் அவன்ற குரல் கூட அதில் கேட்கிறேன் நான். மற்றது நம்ம வந்து சும்மா அந்த எனக்கு இந்த குறிப்பிட்ட பாடல்கள் கேட்கிற அந்த நான் இந்த குறிப்பிட்டு விரும்பி கேட்பேன் பாடல்கள் இருக்குத்தானே, இந்த பாடல்கள் கேட்கக்குள்ள அம்மாவும் என்னோட இருக்கிற மாதிரி மற்றது அந்த நான் அந்த இதயத்துக்கு பிரியமான அந்த புனிதமாக ஏதோ ஒரு வடிவிலேயே அவன் அன்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதற்காக நான் அந்த பாடல்களை விரும்பி கேட்கிறது. இப்ப சில பாடல்களை நான் குறைச்சிட்டேன், அந்த நல்ல வரிகள் விடாத பாடல்கள் குறைச்சு அவர்களை அவமதிக்க கூடாத அந்த எப்பவும் இதாக வைக்கொண்டிருக்காண்டி இப்ப சில பாடல் குறைச்சி குறிப்பிட்ட பாடல கேட்டுக்கொண்டிருக்கேன். இதுதான் காரணம். நான் எனக்கு கூட மனமதி கேட்கிறேன்டா புல்லாங்குழல் இசையும் அதான் கூட விரும்பி கேட்கிறேன். நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தா எனக்கு மனம் சரியான அமைதியா இருக்கு.
1: நல்லது. நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
4: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நான் செல்வி கலைக்கிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
5: நான் நல்லா இருக்கிறேன்
1: செல்வி. எங்க வீட்டிலயா வேலையிலயா?
5: வேலை போய் கொண்டிருக்கேன்.
1: வேலைக்கு போய் கொண்டு சொல்லுங்க.
5: எனக்கு பாலி இந்தியா பாடல், நான் முத்துக்குமார் அப்படி. இப்ப பாடல் எழுதினவர விட இசையமைச்சர் ஆக்கல பேரை தான் அங்க வருமே. இது இப்ப ரகுமான் இளையராஜா தான் வரும், ஆனா எழுதினவைக்கு அங்க இது இல்லையே. அதே அங்க அதே ஹை பண்ணி இருக்கிற
1: மாதிரிதான்
5: எங்கெந்த கலைஞர்களும் அங்க அடங்கி போய் இதா இருக்கிறோம், வெளியே வர முடியாம. அது ஒரு கவலை. ஆனா எனக்கு பாலின ரொம்ப பிடிக்கும், அர்த்தம் உள்ள பாடல்கள் விளங்கும்.
1: வாலியினுடைய பாடல்கள் அந்த 80s வந்து வாலியினுடைய வரிகள் அவ்வளவு அற்புதமாக இருக்கு.
5: அது எல்லாம் அவர் எப்ப எழுதினாலும் அவர் சில இதுல வந்து இதாண்டு வேற அந்த என்ன சொல்றது அவர் அந்த எழுத மற்ற அந்த காமத்தை தூண்டுற மாதிரி எல்லாம் எழுத மாட்டேன். இந்த வைரமுத்து எழுதி வேற என்ன சிலது பாடல்கள் வந்து இந்த காமத்தை தூண்டுற மாதிரி தூண்டிவிடும் ஆக்களை. அப்படியான வரிகள் எல்லாம் இருக்கு. ஆனா நான் முத்துக்குமாரத்தையெல்லாம் நல்ல சில இதுகள் எல்லாம் எழுதியிருப்பா பாத்தீங்கன்னா நாலு வரியில இருந்தாலும் நடிச்சது நல்லா இருக்கும்.
1: ஆமா ஆமா, நிறைய பாடல்கள் நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும்.
5: அதையும் பாருங்க, நான் முத்துக்குமார் அவ்வளவு எழுத தெரிஞ்ச ஒரு நல்ல கலைஞர். அப்படி இருந்தும் அவரால் வாழ முடியாது பாத்தீங்களா? எல்லாம் அந்த ஒருத்தருக்கு இது எழும்ப முடியாது. வாலியும் அப்படி, வாலியும் வந்து பெருசா எல்லாத்தையும் எதிர்பார்த்தது நடக்க நியாயமா நடக்கிற ஒரு மனிதன். பாடுகள் எல்லாத்து பாட்டு எல்லாம் அவர்கிட்ட பாட்டுலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு குழந்தை பிள்ளையும் வச்சுக்கலாம், ஒரு வைரமுத்துல சில பாட்டு எல்லாம் சின்ன பிள்ளையில வச்சு வந்து பாடு கேட்கவே முடியாது.
1: நீங்கள் வந்து எப்படியான சந்தர்ப்பத்துல என்ன மாதிரியான பாடல்கள் கேட்பீர்கள்?
5: எனக்கு அம்மா அப்பா இந்த ஜாபகம் வந்தா அந்த அம்மா வரும், சில அப்பா கவலை வந்தா அந்த பாட்டு நான் முத்துக்குமாரிட்ட பாட்டு வரும், சில பல பக்தி பாட்டு எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அமைதியா இருக்கவன் வந்தா எனக்கு மாலியில ரொம்ப பிடிக்கும். அப்படி நல்ல அர்த்தமா விளங்கக்கூடியதா இருக்கும். இப்ப வருது ஒன்றுமே யோசிக்க வேண்டிய என்ன வார்த்தையிலே யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தைகள் ஜாஸ்தியாவும் அதுக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்கிறான்.
1: கண்டிப்பாக
5: தமிழுங்க அது எல்லாத்தையும் அப்படியே இருக்கு. அப்படி ஒரு மாதிரி இங்கத்தைய கலைஞர்கள் இங்கத்தைய பேரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை நீங்க இவ்வளவுதான் உருவாக்கி விட்டாலும் இங்க இருக்கிற என்ன சொல்லுங்க பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரே நோக்கம் இங்கத்தை கலைஞர்கள் எல்லாத்தையும் முடக்கி போட்டுருவாது. சரி உங்களுக்கு அங்கால இருந்து வர முடியலையா மட்டும்தான் இங்கத்தைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு நீங்க எல்லாத்தையும் செய்விக்கிறது என்ன
1: ஏதாவது மாறலாம் நினைக்கின்றேன்.
5: மாறுமண்டே நினைக்க நான் தான் இல்லை இதுவரைக்கும் மாறையில நிறைய சந்தர்ப்பங்கள் நான் பார்த்திருக்கிறேன். மாறாது, எங்கே சொன்ன மாறாது. ஏன்னா ஏன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல இங்கத்தைய அரங்கேற்றங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கத்தைய மாஸ்டர் மாதிரி தான் படிச்சது. எல்லா மாஸ்டர் மாரும் வர்ணராமமூர்த்தி அவர் எல்லாமே நல்லா படிக்கிறார்கள். நானே
1: செல்வி செல்வி லைனில் நில்லுங்க, ஒரு பாடலை தொடர்ந்து இருக்க சந்திப்போம் இருக்கா, லைன்ல நில்லுங்க.
5: ஆமா

0: மனங்கலக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வி, சொல்லுங்கள்.
1: அதே மாதிரி வாகீசன், வாகீசன் ரேப் சூப்பரா இருக்கு. எல்லாரும் சொல்லிதான் தராங்க. ஆனா வாகீசன் வந்த ரெண்டு தரம் அவ்வளவு சனம் வந்தது. ஏன் எங்கிட்ட கூப்பிட்டா எங்கிட்ட சனத்துக்கு வராதுகள் ஆக்கள், வராயின ஆக்கள்ட்டா புரியல. நீங்களே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வரமாட்டினம் வரமாட்டினம் அது ஒரு ஒரு இன்சிடன்ஸ் நடந்தது. ஒரு பொங்கல் பொங்கல் விழாவுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று கேட்டு இருந்தவை டீச்சர். அப்ப நாங்க வந்து பிள்ளைகளுக்கு காசை கொடுத்து உடுப்பை வாங்கி இதுவரையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கிட்ட டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க இருக்கிறோம். நாங்க இங்க இருந்து ஸ்காப்ரோ போடுறோம். அதே ஒரு பொங்கல் விழாக்கு அதே பிசினஸ் மீட்டிங், பிசினஸ்கார மட்டும்தான் நீங்க ஒரு இதுக்கு இப்படியான சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் பிள்ளைகளுக்கு அது பிள்ளைகளுக்கு இதாயிடும் என்ன?
0: ஆமாம் செல்வி, இது கதைக்கு போனா நிறைய விடயங்கள் இருக்கிறது.
1: அப்ப அதெல்லாம் அந்த பேரண்ட்ஸா இருக்கிறதைக்கு எவ்வளவு தாக்கம் இங்கத்தே கலைஞரோட இதில் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன?
2: நான்கு சொல்ல வாழ்றது. இப்ப இசை என்பது மனிதன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. வாழ்க்கையில் பல பல கோணங்களில் நல்வழிப்படுத்துறது. மனிதன் வாழ்க்கையில் ஏற்படும் கவலையான நேரத்திலும் மகிழ்ச்சி நேரத்திலும் கோபமான நேரத்திலும் ஆன்மாவை நல்ல இயல்புகளை மாற்றுகின்றது. சொல்ல போனால் இசை என்பது மனிதனோட ஒற்று, அதாவது ஒட்டி உறவாடுகின்றது, உண்டா பழகின்றது. இசை என்பதை என்னை என்ன பொறுத்தளவில் என்னை ஒரு ஒழுங்காக வழி செல்ல அமைக்கின்றது. ஒரு நண்பன் ஒருவன் என்னுடன் இருப்பது போல என் தனிமையை விளக்கி சந்தோஷமா இருக்க உதவுகின்றது. மனிதனை விட தாவரங்கள் விலங்குகள் இந்த பிராணிகள் கூடி இசையை அதாவது இசையை உணரக்கூடிய தன்மை இருக்கிறது. போன கிழமை இவர் வாசன் சொன்னார் ஒரு கதையுண்டு. ஒரு இந்தியாவில் ஒரு ஒரு காட்டுக்கு கிட்டதாவில் ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த படத்துல நல்ல பாட்டுகள் வரும் பொழுது ஒரு ஒவ்வொரு நாளும் அந்த யானை ஒன்று வந்து தியேட்டருக்கு முன்னாடி நிற்குமா, அந்த பாட்டு முழுக்க அந்த பாட்டு முடியும் மட்டும் நிற்குமா, போயிட்டு முடிஞ்ச உடனே போயிடுமா, அடுத்த நாள் அந்த பாட்டு வரும்போது திரும்ப வந்துடுமா. அந்த யானைக்கு கூடிய அந்த பாட்டை உணரக்கூடிய ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாட்டையோ இசையோ உணரக்கூடிய, அதாவது சொல்ல போனால்

0: மாதிரி இந்த இங்க நடக்கிற ஸ்ரீலங்கா அதாவது கனடாவில் நடக்கிற வைபவங்களுக்கு கண்டிப்பாக எங்களை இளம் சமுதாயங்களை ஈழத்தை சேர்ந்த சமுதாயங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய இயல்புகள் அவர்களுடைய கட்டித்தனங்கள் வெளிவர வேண்டும். அவர்களும் அதாவது எதிர்காலத்தில சிறந்த பாடல்களுக்காக இசையமைப்பாளர்களாக மாற வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: கண்டிப்பா
0: அஞ்சு பேரை கூப்பிட்டால் எங்கட ஆக்களும் அஞ்சு பேரை கூப்பிட்டு பாட விட வேணும்.
1: இப்ப கனடாவில் இப்ப இங்கேண்டா இப்ப கனடாவில் இருக்கிறார்களை தாண்டி இங்கேயும் இருக்கிறார்கள், அதே மாதிரி வேற புலம்பெயர் நாடுகள்லயும் இருக்கிறார்கள், நல்ல நல்ல கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாம் கலைஞர்கள்
0: அவர்களையும் கூப்பிட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு அந்த கட்டாயம் வணிகத்துறையில வெள்ளம் அதாவது காசு உழைக்க வேணும், பணம் உழைக்க வேணும், அது இந்த வருமானத்தை தேடணும் சொல்ல எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருந்தாலும் அதை திருப்தி செய்யறதுக்கு நீங்கள் நாலு பேரை இந்தியால இருந்து கூப்பிடுங்க, அதே நேரத்துல நாலு பேரை புலம்பெயர்ந்த இடங்கள்ல இருந்து கூப்பிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்ப அவர்களும் நல்லா பாடுகின்றார்கள், அவர்களை பாட விட்டா தான் மக்களுக்கு தெரியும் இவர் பாடுவர்களா இல்லையா, இவர்கள் சிறந்த இசை வல்லுநர்களா என்று தெரிய வரும். எதிர்காலத்தில் அவர்கள் சுரமா பாடினால் அவர்களையும் எல்லாரும் கூப்பிட்டு பாட விடுவார்கள்.
1: என்ன
0: ஒரு தடவை கொடுப்போம்
1: சிஎம்ஆர் அதே மாதிரி டிவியை ஒரு ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி தான் அவர்களும் இளம் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் தான் இவர்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படியான ஒரு கலைஞர்களாக வருவதற்கு. இவர்களுக்கு தான் அது பெருமை கொடுத்தார்கள், இவர்களுக்கு தான் அது பெருமை.
0: கண்டிப்பா இப்ப சிஎம்ஆர் எல்லாம் இந்த மியூசிக் கனெக்ஷன் செய்யறது இவ்வளவு பேருக்கு அது ஒரு நன்மையை அளிக்கிறது. இந்த இளம் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களது எதிர்காலம் சிறக்கக்கூடியதா இருக்கிறது, அது நல்லது வாய்ப்பும். அத அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நான் தவற விடுறேன் ஒரு நாள், அது உண்மையா ஒரு அடிப்படையில சொல்ல போனால் எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொரு எதிர்காலத்தை வடிவமைக்கிறது சிஎம்ஆர்.
1: கண்டிப்பா
0: அதுல இருந்து உணரக்கூடிய இருக்கு, நல்லா பாடுகின்றார்கள், அவர்களையும் எங்களை வைபவங்களுக்கு சேர்க்கணும் சொல்லி இந்த அமைப்பாளர்கள் சிந்திக்க வேணும். கண்டிப்பாக அதாண்டு பெருமையான அதாவது அது ஏற்கனவே அவர்கள் புகழ் படைச்சாக்கள், அவர்களை கூப்பிட்டு நாலு பேரை பாட விட்டுட்டு அனுப்புறது அது புத்திசாலி தலைமை. அவரையும் கூப்பிடலாம் நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு, அதே நேரத்துல எங்களோட தமிழாக்களையும் கூப்பிடுங்கோ, அவர்களுடைய சிறப்பான வாழ்க்கையும் அமைச்சு கொடுங்கோ என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: கண்டிப்பா அழகாக சொன்னீர்கள். ஆமா நன்றி நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நல்ல
1: சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சாப்பிட்டீங்களா? பாடல்கள் கேட்கறது நான் எனக்கு மாத்துக்கும் எந்த பேசுக்காக கேட்கக்கூட எந்த சந்தோஷத்துக்காக, மற்றவர்களும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு பாடலை கேட்டா. அந்த காலம்பரியில சோக பாடல்கள் கேட்கறது, காதல் தோல்வி பாடல்கள் கேட்கறது, அவர்கள் சொல்ல விரும்பல அதெல்லாம் மற்றவர்கள் இந்த அந்த நாளையை குழப்பி ஒரு இதுக்கு நீங்க 9 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு ஒரு சுக பாட்டை கேட்டவண்டா இதுக்கு ஃபுல்லாயே நாங்கள் மற்ற வேலை செய்யற வயசுல பேர் வேலை செஞ்சிருப்பீங்க, அப்ப நீங்க எல்லாம் வேலை செய்வீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு காலம்பரிய சோக பாட்டு தான் தான் நீங்களும் வேலை செய்யுங்க, நீங்களும் ஜாலியா சந்தோஷமா வேலையும்.
1: ஆமா அது உண்மைதான். ஆனால் இதே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் வித்தியாசமாக இருக்கும், அதை நாங்க குறை சொல்ல முடியாது அல்லவா?
2: அது மனநிலை என்பது என்ன சொல்லுங்க, நீங்கள் நீங்களா உருவாக்கணும். காதல்ல சொல்லியும் தான் சாகு மட்டும் காதலி என்ன கொண்டு இருக்கிறது முட்டாள்தனம், அடுத்த பாதிய பாக்கணும். என்ஜினியர் ஆகலையேண்டா நீங்க விட்டோர் வேலையை இருந்துட்டு நாளா அந்த வருமானத்துக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தான் போகணுமே தவிர, நான் இன்ஜினியர் ஆகலையேன்றது வீட்டை கூட்டிக் கொண்டு இருக்கல, அது அது வாழ்க்கைக்கு புள்ள. அதே நேரம் மெத்தவனையும் நீங்க ஒரு நாளும் மற்ற வீட்டு சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாயிருக்க கூடாது. நாங்கள் இப்ப நாங்க பின்னிருப்பில் 5 மணிக்கு கேட்கைக்குள்ளே எல்லாம் வேலையால போறவ இவ்வளவு சந்தோஷமான பாட்டுகளை கேட்டோம்னு நான் வீட்டை போறோம் வேலை முடிஞ்சு போறேன் என்று சொல்லிக்க நாங்கள் வீட்டை பண்ணிட்டு இருந்தாலும் நாங்களும் ஒரு காலத்துல அப்படி வேலை செய்தோம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். விருப்பங்கள்ோகம்
1: ஆமா அண்ணா, பட் இப்ப உங்க

0: பிடித்த பாடல் எனக்கு பிடிக்குமா என்பது கேள்விக்குறி, எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா என்பது கேள்விக்குறி. அப்ப ஒவ்வொருத்தருடைய விருப்பங்களை தான் நாங்கள் இந்த ஆமா ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் வந்து வேறுபட்டிருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நீங்க கேட்கிற பாடல் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மற்றவர்களுடைய பாடல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆமா
1: அது சரி, அதே நேரம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு பாட்டு கேட்கணும் இருக்குது. ராவில வந்து ஒரு அமைதியான பாடல் கேட்கலாம், கொள்ளலாம். பகல்ல ஒரு உற்சாகமான பாடலை கேட்கலாம். களம்பரி இரவுல அப்படி ஒரு இடக்காலங்கள்ல சோகத்தை தவிப்பிடுவோம் வாழ்க்கையில. பட்ட கஷ்டம் பட்டாதா எந்த சோகம்மா வாழ்க்கையில, அங்கே இருந்திருக்கா தான் நீ சோகம்தான் வாழ்க்கையும் தான், அங்கே இருந்திருக்கா தான் நீங்க வந்துட்டு சோகம் பண்ணா வாழ்க்கையில தான் கண்டுபிடிச்சு வந்தாங்க.
0: பாடல்கள் இருக்கிறது இப்ப உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள்னா மகிழ்ச்சியான பாடல், நீங்கள் சோகமாக இருந்தீர்கள்னா சோகமான பாடல், உங்களுக்கு ஒரு ஆமா துள்ளல் பாடல் வேணும்னா அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கும்போதுதான் அந்த பாடல்களை கேட்பாரு.
1: இப்பவே உங்களை நான் கேட்கிறேன், மயக்கமா கிழக்கமா வாழ்க்கையில் குழப்பமா இந்த பாட்டை இப்ப நான் கேட்டேன், நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: விளங்கவில்லை.
1: மயக்கமா கிழக்கமா வாழ்க்கையில் மனதிலே குழப்பமா இந்த பாடலுக்கும்
0: ஒவ்வொருத்தருடைய விருப்பம் உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றவருக்கு பிடிக்குமா என்பது கேள்விக்கு, மற்றவர்கள் பிடித்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா என்பது கேள்விக்குறி.
1: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறோம். நீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்க, வேலை இல்லையா வீட்டு இல்லையா?
2: வேலை இல்ல, லஞ்ச் ஆடுறதுக்கு.
0: சொல்லுங்க.
2: இசை வந்து உயிர் மூச்சு, நான் உயிர் வாழ்வதே இசை காண்டிதான். இசைதான் என்ன உயிரோட வைக்கிறது அப்படி சொல்லலாம். எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும், சோக பாட்டு, ரொமான்டிக் பாட்டு, டூயட் பாட்டு, உற்சாக பாட்டு எல்லாமே பிடிக்கும். சோக பாட்டு கடவுளுக்கும் ஈஸா பிடிக்கும்
0: கண்டிப்பா.
2: திருவாரங்கள், திருவாசகங்கள் போட்டுதான் கும்பிடுவன். அப்ப கடவுள் இந்த பாட்டு போடு அந்த பாட்டு போடு அப்படின்னு கேப்பேன். ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. எனக்கு பிடிச்ச குரல் வந்து எஸ்பிபி, மற்றது கரிகரன். கனப்பேட்டை பாட்டு பிடிக்கும், உள்ளத்தில கனப்பேட்டை, லண்டனில் இருக்கிறாக்கள் அவங்க பாட்டு பிடிக்கும், நெஞ்சினிலே ரீபோத் செய்தாங்க அது நல்லா இருந்தது.
0: அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் மியூசிக் என்பது உங்களுடைய மனதில் எப்படியான ஒரு உணர்வு அந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரியான பாடல்கள் தான் நாங்கள் கூடுதலாக தெரிவு செய்வார்கள். நான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றதுன்னு நான் மகிழ்ச்சியான பாடல்களை கேட்பேன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் வேணுமென்றால் தான் நான் அப்படியான ஒரு பாடல்களை தெரிவு செய்யும் பொழுது என்னுடைய மனதிலையும் அப்படி ஒரு தாக்கத்தை அந்த பாடலை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி தான் சில பேர் கவலையில் இருக்கும் பொழுது அந்த கவலையான பாடல்களை கேட்பார்கள். ஆனால் அந்த அப்படியான பாடல்கள் சில நேரங்களில் அந்த கவலையான பாடல்கள் வந்து அது இன்னும் கூட கவலையை ஏற்படுத்தும், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள், அப்படியான பாடல்கள் அந்த மனதிலே எங்களுக்கு என்ன மாதிரி தோன்றுகின்றதோ அப்படியான பாடல்களை தான் கூடுதலாக எல்லோரும் தேர்ந்தெடுப்பார்கள். அது ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு. இசையை வந்து மனிதனிலேருந்து பிரிச்செடுக்கவே முடியாது. எந்த நேரத்தில் என்றாலும் ஒரு இசையை போட்டால் ஒரு அப்படி ஒரு உணர்வை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த பாடல். எங்கு சென்றாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லாத ஒரு தூரம் ட்ராவல் பண்ணினா கூட அந்த மியூசிக் இல்லாமல் தனியாக கூட செல்லலாம். ஆனால் அந்த மியூசிக் இல்லாமல் செல்லவே முடியாது. யாரோடையாவது நாங்கள் கதைக்காமல் ஒரு தனிமையில் ஒரு லாங் டிரைவ் போனால் கூட அந்த பாடல் தான் எங்களுக்கு எங்கள் கூடவே இணைந்திருக்கும். அதனால் அந்த மியூசிக்கை எங்களிலிருந்து அகற்றவே முடியாது என்பது தான் முக்கியமான ஒரு விடயம். அழைப்பில் இருக்க மடத்தை நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
3: பாடல் வந்து நாம சின்ன இருக்கும் போது அழுக்கன்ற பாடல் இருக்கு, இளமையா இருக்கும் போது காதல் பாடல் இருக்கு, ஒரு கல்யாணம் செய்து அதற்கு பிறகு ஒரு சில பாடல் இருக்கு, முதுமை அடையும் போதும் அதுக்கு போது பாடல் இருக்கு.
0: என்ன பாடல் வேண்டும் என்பதை தெரிவு செய்து நாங்க விரும்பி கேப்போம். அப்படியா?
3: ஆமா, அப்படியா. மற்றது இளமையில இருக்கும் போது எப்பவுமே காதல் பாடலாம் எனக்கு பிடிக்கும். இப்ப கூட காதல் பாடல் பிடிக்கும். இருந்தாலும் சில நேரங்கள்ல சோகமான பாடல் அன்னை மாடிக்கு இந்த பாடல் அன்னை மாடியில் கண் திறந்தோம் அந்த பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு அந்த பாட்டு கேட்பேன். சில வேலை என் அம்மா ஞாபகம் தான் கேட்பேன். அது மாதிரி சில பாடல்கள் முக்கியமான சில பாடல் முதல் மரியா அந்த படம் பாடம் எல்லாமே நல்ல பாடல்.
0: அந்த படமும் நல்ல படம்.
3: அது மாதிரி மெல்ல திறந்த கதாவு அதுலே உள்ள பாடல்களும் கூட நல்ல பாடல்கள். இளையராஜாவும் நிசமனும் சேர்ந்து வாசிச்சது. அந்த அந்த இசை வந்து எங்களுக்கு என்ன மனதில் ஒரு சோகம் என்ன இருந்தாலும் அது அந்த பாடலை கேட்டோம்னா அதெல்லாம் தகந்து பறந்து போயிடும். மற்றது அப்படியே திருவாரம் கூட ஒரு இசைதான். அது இப்ப மகன் எல்லாம் இந்த மகன் ஒரு ஆசிரியர் ஆயிட்டாரு, பாட்டு வாத்தியார்
0: ஆயிட்டாரு. மகனை சந்தித்திருக்கிறேன்.
3: வார பத்தொன்பதே அரங்கேற்றம். அப்ப அப்படி எனக்கு இசை என்றாலே விருப்பம் சரியா இருக்கும்.
4: அருமையாக சொன்னார். இசை மற்றது பாடல்கள் அதுகள் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இன்றியமையாதது. அதை இப்ப என்ன உங்க உடம்புல இருந்து இரத்தத்தை தசையை பிரித்தெடுக்க முடியாத மாதிரி அது எங்கள் உடம்போட ஒன்றி விட்டது. மற்றது சிறு வயதிலிருந்து அது இசையோட கூடுதலாக பயணிப்பவர்களா இருந்தால் அவர்களுக்கு அது மிகவும் ஒரு பெரிய ஒரு உத்வேகமாயும் மற்றது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று ஒரு துடிப்பார்கள். அதை அந்த மியூசிக்கை வைத்துக்கொண்டு அந்த இது மியூசிக்கு இப்ப இசை என்பது அப்படித்தான். இசை இருக்கும் வரை எப்பவுமே இறைவனுக்கே சுயருவானுக்கே இசைதான் மிகவும் பிடிக்கும்.
0: கண்டிப்பா
4: இசை இசை பிறந்ததே எங்க இந்த இயற்கையில் இருந்துதான். அருவியோடைக்கு அந்த சத்தம் கேட்கும், அதுல இருந்துதான் அந்த இசைகள் எல்லாம் இந்த இசை அதுல இருந்துதான் பிரிஞ்சு. அப்ப அதுல இருந்து ஒரு சுதமாக பிரித்தெடுத்து அவர்கள் அந்த இசையை வகுத்தார்கள். மற்றது எனக்கு மிகவும் எல்லா பாடல்களுமே பிடிக்கும். எனக்கு முதல் பிடித்தது ஜேசுதாசின் பாட்டு, மற்றது வாணி ஜெயராம், மற்றது மியூசிக் எனக்கு மிகவும் பிடித்தது தேவாண்ட. மற்றது பாடகர் மற்றது
0: பாடினவர்கள் இல்லாட்டியும் அந்த இசை வந்து கால காலத்துக்கு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும்.
4: அழிக்க முடியாது என்றால் கண்ணதாசன் மற்றது வாலி, எனக்கு வாலின்ற பாட்டு தான் கண்ணதாசன் கூட வாலின்ற பாட்டு தான் எனக்கு மிக பிடிக்கும். மற்றது வைரமுத்துன்ற வரிகளும் நல்ல வரிகள். இப்ப சில பேர் அவர்கள் வைரமுத்து நல்ல பாடல்கள் இருக்கின்றது, அவர் அவருடைய நல்ல ஆளுமை இருக்கின்றது. மற்றது வாழ்க்கையில் எங்களுக்கு என்றுமே இன்றியமையாததாக இருக்கின்றது. இப்ப எனக்கு மிகவும் இனியிலேண்ட ஒரு அதி உன்னதமான ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும், இனியிலேண்ட மகிழ்ச்சியா இருக்கும் போது எனக்கு அந்த சோப்பாடல் கேட்க மிகவும் பிடிக்கும்.
0: சோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது
4: மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த சோக பாடல்களை கேட்க எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த சில நேரங்கள் அந்த பழைய வழிகள் அது எழுதல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மிகவும் சந்தோஷமா இருக்கும் நேரத்தில அது அந்த பல வழிகளை அதை மீட்டி தரக்கூடியதா இருக்கும். அப்ப அது உள்ளூர ஒரு ஒரு ஒரு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும் எனக்கு. அப்படி நான் சன தடவுகளை நான் அனுபவித்திருக்கின்றேன்.
0: மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சியான பாடல்கள் கேட்பார்கள், சோகமாக இருந்தால் தான் அந்த சோக பாடல்களுக்குள் செல்வார்கள். நீங்கள்
4: வித்தியாசம் அப்படி இருக்கும். ஒரு பேருக்கும் ஒரு விருப்பமா இருக்கும், சில பேருக்கு மகிழ்ச்சிய பாடல்கள் கேட்கும், யாருக்கும் சோக பாடல்கள், அது அவர்களுடைய சிச்சுவேஷன்கள் மற்றது அவருடைய சூழ்நிலைகள், அது அதை நாங்கள் ஒருமே கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்களால் இது முடியும், அதுதான் அவர்கள் செய்ய முடியும்.
0: கண்டிப்பா
4: சில பேருக்கு அவருக்கு மனநில அப்படி இருக்கு, அவருக்கு மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சியான பாடல் கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் சில வேலைகள். அதுக்காண்டி அவர்கள் கெட்டவர்கள் நாங்கள் சொல்லக்கூடாது. அப்ப அவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கும் போது அவர்கள் பாட கேட்க விரும்புவார்கள். அவர்கள் ஒரு மனதை ஒரு அந்த ஒரு என்ன இதயத்தை ஒரு அந்த ஒரு வயதுகளால் தடவுற மாதிரி இருக்குவார்களுக்கு. ஹலோ.
0: ஆமாம் சொல்லுங்கள்.
4: அவர்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு ஒத்தனம் கொடுப்பது போல அவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது அவர்களுக்கு ஒரு
0: அவர்களுக்கு அந்த பக்கபலமா இருக்கும். அப்படியா?
4: அரவணைத்து தாளாட்டு ஒரு அரவணைத்து போற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா இருப்பது சொன்னால் பாடல்களை கேட்டு நல்ல மகிழ்ச்சியான எனக்கு பாடல்ல உண்மையிலே எனக்கு மிகவும் பிடிச்சது அந்த ஒரு கொஞ்சம் இதான பாடல்கள் தான் பிடிக்கும். ஒரு ஒரு குத்து பாட்டு மாதிரி ஒரு சுள்ளல் பாடல் மாதிரி இருக்கு தானே. ஓ அப்படியான பாடல் கேட்க எனக்கு மிகவும் பிடிக்கும். என்றால் அது வாழ்க்கையில ஒரு எனக்கு ஒரு ஒரு உத்வேகம் ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. என்ன கவலைகள் என்ன இது இருந்தாலும் என்ன மகிழ்ச்சி இருந்தாலும் எனக்கு அப்படியான ஒரு பாட்டை கேட்கும் போது எனக்கு மனதுக்குள்ள ஒரு ஒரு பூரிப்பாக இருக்கும். அதை கேட்கும் போது சில பேர்கள் அவர்களின் பிறகு அவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கையில ஒரு புனிதமானமாக இருக்கும்.
0: கண்டிப்பாக
4: அவர்கள் சோகப்பாட்டு கேட்கிறார்கள் சொல்லி அவர்கள் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க மாட்டார்கள், அவர்கள் சாதிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அது அந்த பாடலை கேட்டுக்கொண்டே அவர்கள் வாழ்க்கையில் அதை சாதிக்கக்கூடியதா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
4: சில பேர்கள் அவர் ஒன்று ஒன்றை இழந்து விட்டால் அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த சோகப்பாடல்கள் மிகவும் உதவிய கொடுக்கும். அது அவர்கள் அந்த ஒரு தங்கள் வாழ்க்கையில ஒரு உச்சிக்கு போறதுக்கு அந்த சோக பாடல்களே அவரை ஒரு படிக்கட்டாக அவர்களை ஏத்தி விடும்.
0: கண்டிப்பா.
4: ஐயா
0: கூடவே யார் இல்லாட்டையும் நீங்க சொன்ன மாதிரி கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த இசையே அவர்களை ஒரு உந்து சக்தியாக மாற்றிவிடும்.
4: உந்து சக்தியாக கண்டிப்பாக மாற்றும் அவர்களை. ஒரு என்ன ஒரு மகிழ்ச்சி பாடல்கள் ஒரு சில பேர்களுக்கு மெலடி பாடு மிகவும் விருப்பமா இருக்கும். மற்றது சில பேருக்கு அந்த இப்ப கட்டிப்பிடி கட்டிப்பட அந்த பாட்டு இருக்கு தானே, அந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும். ஆனா சில பேருக்கு அந்த பாட்டு கேட்க விருப்பமா இருக்கும், ஆனா அவர்கள் அந்த பாட்டை கேட்க மாட்டார்கள்.
0: கேட்க மாட்டார்கள்.
4: அவர்கள் அந்த ஒரு வட்டத்துக்குள் இருப்பவர்கள் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வேற விரும்ப மாட்டார்கள். ஆனா அவர்கள் நோம்பல சும்மா கேட்கிற பாட்டை விட அந்த பாட்டை கேட்கறது அவர்களுக்கு உள்ளுக்கு விருப்பமா இருக்கும், அதை கேட்க மாட்டார்கள். அப்ப அவர்கள் அப்ப அது என்ன சொல்றது அப்படி சொன்னால் அது அவர்கள் அவர்கள் புலையண்டு இல்லை இல்ல என்ன ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒரு குறிக்கோள் ஒரு இது ஒரு லட்சத்துக்குல இருந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய புரிமானத்தை விட்டு வர மாட்டார்கள். ஆனால் அதுக்காண்டி அவர்களை எப்படி சொல்ல முடியாது.
0: ஒவ்வொருத்தருடைய விருப்பம் தானே, யார் அவரவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான இசையைத்தான் தேர்வு செய்வார்கள். அதுல குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை.
4: எதுவுமே இல்லை. இளையராஜா மியூசிக் பண்றார், மற்றது அவருடைய மகன் அவர்
0: ஜுவனுடைய
4: பாடல்கள் இருக்கு. தனது காதல் அந்த தோல்வி பாடல்கள் மற்ற காதலை தட்டி எழுப்புவது, எப்படி அந்த மனதை ஒரு இது பண்ணுவது, ஒரு மனதை ஒரு மனதை தலைசி விடுவது மாதிரி பாடல்கள் இருக்குதானே.
0: அந்த பாடல்கள் ஜுவனுடைய மியூ அந்த வாய்ஸ் வந்து அவ்வளவு ஒரு மஜிக்கா இருக்கும். அது
4: பாடல்கள் எழுதுறவர்கள் தான் இன்னும் கூடுதலான இது இருக்கு. வைரமுத்து மற்றது அந்த வாத்தியன்று பாட்டு இருக்கு
0: தானே,
4: கண சொன்ன பாட்டு, அதெல்லாம் தான் வரிகள், அந்த வரிகள் இருக்கு தானே, அந்த வரிகள் அந்த மியூசிக்கு அந்த ஒரு என்ன சொல்றது.
0: முத்துக்குமாரனுடைய எழுத்துகள் எல்லாம் அவ்வளவு நன்றாக இருக்கும்.
4: முத்துக்குமார் மற்றது இவர் யுவபாரதி,
0: யுகபாரதி, ஆமா
4: யுவபாரதி பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். மற்றது எல்லாருக்கும் மிகவும் அருமையாக எழுதுவார்கள். அந்த பாடல்களுக்கு எழுதும் பாடல்களுக்கு உயிர் கொடுப்பது மியூசிக் டைரக்டர் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
4: அவர்கள் அந்த பாடல்களை அந்த உயிரோட்டமா என்ன இதா என்ன உயிரோட்டகமா எழுதினாலும் அந்த பாடல்களுக்கு அந்த முதல் ஸ்டார்டிங்கே அந்த பாடலுக்கு என்ன மாதிரி அந்த பாடலை எடுக்க வேண்டும் என்றது அதுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுப்பவர்கள் மியூசிக் டைரக்டர்
0: தான். யாரிடம் எப்படியான பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய. ஆமா கண்டிப்பாக அதில்
4: அவர்களுக்கு தான் அது செய்வாங்க. வைரமுத்தின் வரிகள் எல்லாம் அருமையான வரிகள். அந்த பாடல்கள் அவர்களுடைய பெயர்கள் கூடுதலாக அடிபடுவது குறைவு. வைரமுத்து மற்றது கண்ணதாசன் மற்றது வாலி, வாலி இந்த பாடல்கள். ஆனா வாலி அவர் மேல வாலிப கவிஞர் அவற்ற அவருடைய பாடல்கள் எல்லாருக்குமே மிகவும் மிகவும் பிடிக்கும். அந்த பாடல்கள் அருமையாக எழுதுவார். அவர் ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன இதழுக்கு ஏத்த மாதிரி கேட்டாலும் அதுக்கு தக்க மாதிரி பாட்டை எழுதி கொடுக்கக்கூடிய வல்லமை அவருடைய இருக்கின்றது.
0: கண்டிப்பா கண்டிப்பா
4: பாடல்கள் மியூசிக் வேணாலும் சரி அந்த இதழ் பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கு. மியூசிக் அந்த காதல் தோழி பாடல்கள், காதல் எழுச்சி பாடல்கள், அந்த ஒரு காதலன் காதலியை வர்ணிப்பு பாடல்கள் எல்லாம் நல்லாக அருமையாக இசைய ஒரு பட்டுகளை எதுகளை போடுவார் அதுக்கு பார்த்து.
0: கண்டிப்பா
4: இருக்கும்.
0: இப்ப எங்களுடைய தாய்நாட்டில கூட ஒரு காலகட்டத்துல வந்து நிறைய புரட்சி பாடல்கள் வந்தது.
4: புரட்சி பாடல், புரட்சி பாடல்கள் அது எங்களுடைய ரத்தத்தை சுண்டி விடுமே.
0: அந்த வரிகள் எல்லாம் அற்புதமாக இருந்தது.
4: இந்த பழைய இன்னொரு பாட்டு அந்த தோல்வி நிலையை நினைத்தால் அந்த பாட்டை கேட்கும் போது அது எந்த நேரத்திலுமே அந்த பாட்டை கேட்கலாம்.
0: கண்டிப்பா
4: அது மற்றது ஒரு நாங்க ஒரு இழந்த இடத்தை திருப்பி மீட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய பாட்டு அது. மற்றது அது எங்கள் உள்ளூர் அது ஒரு அனல் பூத்த நெருப்பு மாதிரி எரிந்து கொண்டிருக்கும். அந்த பாட்டை கேட்ட உடனே ஒரு பழைய நேவலை மறந்திருந்தாலும் அதை கேட்டவுடன் நாங்கள் ஒரு 60 வயது 10-15 வயது 20 வயது வாலிபனுக்கு தக்க இதுக்கு ஒத்த ஓமத்தம் எங்களுக்கு உடம்பிலே அந்த திருப்பி அதை நாங்கள் அதை ரீகவர் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். அந்த பாட்டை கேட்டவுடன் அதுல இருந்து ஒரு ரத்த துடிப்ப கொடுக்கக்கூடிய பாட்டு அந்த பாட்டு.
0: இப்ப கூட அந்த தாயக பாடல்களை நாங்கள் கேட்டோம்னா அந்த அந்த பாட அந்த உணர்வுக்கே போயிடுவோம். அந்த அது திருப்பி எங்கட ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
4: அது என்றாலும் எங்களோட வழிகள் எங்களுக்கு நீரு பூத்த நெருப்பா இருக்குன்றது அனுப்ப இங்க இருக்கிற எங்களுடைய இளம் தலைமுறைகளுக்கும் அவர்களுக்கும் அந்த உள்ளூர் அந்த வழி இருக்குன்றது.
0: என்ன நாங்கள் எங்களோட அதனால்தான் கூட இளம் கலைஞர்கள் வந்து இந்த ரேப் சாங்ல எங்களோட தமிழ் தேசத்தை கூட கொண்டு வருவார்கள். அது அவ்வளவு அந்த அந்த வரிகள் அந்த அந்த சொற்கள் எல்லாம் எப்படி தேடி எடுக்கிறார்கள் என்றே தெரியாது. அவ்வளவு அற்புதமாக இருக்கும்.
4: அது ரேப்பு ரேப்புக்கு எங்க தமிழ் அருணகிரிநாதர் தானே அதுக்கு அடியெடுத்து வைத்தவர். திருப்புகழ் பாடல் இருக்குத்தானே ஐயா அந்த பாடல்லாம் அது எங்க எந்த உலகத்துல எந்த ரேப் யார் அதை கொண்டு வந்திருந்தாலும் அதற்கு முதல் அடிகோல்னது எங்களை அருணகிரிநாதர் தான். அவர் தான் அந்த பாடல்கள் அந்த திருப்புகழ் பாடலையே முதல் கொண்டு ரேப்ன்ற கொண்டு வந்ததே அவர் தான். அந்த அதை வச்சுதான் அதை இவர்கள் எல்லாம் பிறகு மெருகூட்டினர். தமிழன் தான் எதுலயுமே ஒரு உலகத்தை உலகத்துக்கு தலைவன் தமிழன் தான். அவன் தப்பில கட்டினாலும் சரி, இசை அமைச்சாலும் சரி, ராப்ப போட்டாலும் சரி, என்னத்தை போட்டாலுமே
0: மொழியும் தமிழ் தானே. முதல் மொழியும் தமிழ் தான்.
4: ஓ உலகத்தின் முதல் மொழி அது நாளாக இருந்தாலும் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் மொழிகள் கடன் கொடுத்ததுக்கு எங்களை எங்க
0: அவர்கள் நீங்க கதைப்பது வடிவாக விளங்கவில்லை
4: மதன்.
0: ஆமா, நன்றி நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு நானும் இனி வீடு செல்ல வேண்டும். நன்றி. ஆமாம், இதுவரை நேரமும் சீயமாட்டாமொழி எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நேயர்களுக்கான காசிநாதன், செல்வகுமார், புருஷோத்தமன் மற்றும் சாராவும் ஒரு பாடல் கேட்டிருந்தார். அவர்களுடைய பாடலும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA Credit.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

உணலே கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
4: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5.
5: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638,
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638,
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையா நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் தொடர்புகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700-2222-J.CA. என்ன மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருதுல்லே?
3: ஓமண்ணா, அண்ணியும் வரணும்ண்டவர்.
2: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
3: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
0: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7045.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chelladuk, thanks.
4: Chellam illada, Selvam.
3: Chari, chari.
7: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் September 6th வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600 600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: Hi, this is Chitra Selvanathan from Rimmel Toyota. Vaango paakalam.
2: Pala aandugalaga vaagana vippanai thurayil ungalin nambikkaiye petra Chitra Selvanathan ippozhudhu Rimmel Toyota-vil sales and leasing consultant. Puthumbudhiya Toyota vaaganangal, paavitha tharamaana vaaganangal, finance matum leasing il pera sirandha sevai. Markman Shepherd, 5060 Shepherd Avenue East, Scarborough. 416-720-7439. 416-720-7439. Chitra Selvanathan.
5: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்டிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
2: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

இன்றைய நாள் 27 ஆகஸ்ட் மாதம் 2026 மாலை ஒரு வியாழ பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேர்களை, இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுயம்சம் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகின்றோம். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் வளமை போல் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இன்னிசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். எங்கள் தெரிவுகளில் நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும். அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு அறிந்து மறியும் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி என்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. பல வினாக்கள் இருக்கின்றன. அந்த வினாக்களுடன் நாங்கள் நேர்களை அவர்களது ஆர்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு தீனியாக அமைகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை வந்தடையே இருக்கின்றது.

0: సత్యాల చరిత్ర
1: సిఎంఆర్ తమిళ హెచ్డి అవలి న్యూస్.
2: ஃபேஸ்புக் உட்பட பிரபல சமூக வலைதளங்களில் விசேட குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் இணையவழி கடத்தல் கும்பல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடமை நேரங்களில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதையும் தொடர்ந்து சேவை தொடர்பான முக்கிய தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதையும் கட்டுப்படுத்தி புதிய சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. மருதானையில் வைத்தியரின் பரிந்துரையின்றி போதைப்பொருளுக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக கண்டறியப்பட்டதை அடுத்து மருந்தகம் ஒன்று அதிகாரிகளினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மின்சார தேவை குறைவாக இருப்பதனால் 300 கிலோவாட்டுக்கும் அதிகமான திறன் கொண்ட கூரை மேலான சூரிய சக்தி அமைப்புகளை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் லிமிடெட் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. பாடசாலையில் முகத்தை மறைக்கும் துணியான ஹிஜாப் அணியலாமா வேண்டாமா என்பதை நீதிமன்றங்கள் தீர்மானிக்க கூடாது எனவும் அதனை பாடசாலை நிர்வாகம்தான் தீர்மானிக்க முடியும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி கருத்து வெளியிட்டுள்ளது. மேகதாது அணை திட்டத்தால் தமிழகத்திற்கு அதிக நன்மை கிடைக்கும் என்று முதலமைச்சர் விஜயிடமே தெரிவித்துவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக முதல்வருமான டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வயதான பெற்றோர்களை பராமரிக்காத மற்றும் துன்புறுத்தும் பிள்ளைகளை வீட்டிலிருந்து வெளியேற்றும் வகையிலான பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலவிதிகள் 2014 திருத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஈஷா மையத்தில் இருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் செய்த 80 பேர் காணாமல் போனதாகவும் இதுவரை அவர்கள் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் ஈஷா மைய சத்குரு ஜாக்கி வாசுதேவ் தெரிவித்திருக்கின்றார். நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான திடீர் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனவர்களில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்தவர்களுடன் 24 கனேடியர்களும் அடங்குவதாக நேபாள சுற்றுலா மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது இந்த வார ஆரம்பத்தில் தான் மேற்கொண்ட தனிப்பட்ட தாக்குதல்களை எல்லை மீறியவை என்று தான் கருதவில்லை என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். ஃபோர்ட் மெக்முரே ஹெரிடேஜ் சொசைட்டியிடமிருந்து 800,000 டாலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக 44 வயதுடைய பெண் ஒருவர் மீது அல்பர்டா காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வரி கட்டண மோதல் தீவிரமடைந்து வருவது பொருளாதார எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக்கியுள்ள போதிலும் உள்நாட்டு பொருளாதாரம் இதுவரை இந்த நிச்சயமற்ற சூழலை ஓரளவுக்கு சிறப்பாகவே கையாண்டு வருவதாக நேஷனல் பேங்க் தலைவர் தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 1,000-க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகளாவர். சமாதான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதாலும் போர் முடிவின்றி நீடித்து வருவதாலும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுக்ரைனுக்கு எதிராக தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்று ரஷ்ய அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக புளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பலஸ்தீன ஆக்ஷன் அமைப்பை ஒரு பயங்கரவாத குழுவாக பட்டியலிட்டு அதன் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. நேபாளத்தில் குறைந்தது 34 ஆஸ்திரேலியர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் ஆனால் அது குறித்த தகவல்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன என்றும் பிரதமர் ஆல்பனிஸ் கூறியதை ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேரம் 5:06. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி பல்வேறு விதமான பாடல்கள், நேர்களது பாடல்கள் மற்றும் இசைத்தேர்வு நிகழ்ச்சி என்னும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவந்திருக்கின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் நீள் பதில் சொல் நிகழ்ச்சி என்று உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. தொடர்ந்து பெருப்பாக தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. இன்று இரவு அது 15 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. அதேபோல நாளைய தினம் 28 23 பாகை செல்சியஸாக பகல் பொழுது வெப்பநிலை, இரவு பொழுது வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ் வரை நிலவே இருக்கின்றது. நேர்களை, இந்த வேளையில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலருக்கும் இருக்கக்கூடிய, நீங்களும் அடிக்கடி இணைந்து கொண்டு பேசுவதுண்டு, எவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து எம்மவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்கின்றார்கள். இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வினா. வெளிநாட்டிலிருந்து பல நேர்கள் தொடர்ச்சியாக உடன் இணைந்து கொள்வார்கள். அமெரிக்கா மற்றும் நோர்வே, இந்தியா, இலங்கை, இப்படி பல நாடுகளிலிருந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பல நேர்களும் இணைந்து கொண்டு எங்களது நிகழ்ச்சிகளை, பாடல்கள் கேட்காவிட்டால் நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பயணிக்கின்ற பல நூற்றுக்கணக்கான நேர்கள் பிற நாடுகளில் இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு பலருக்கும் கேள்வி என்னவென்றால், வெளிநாட்டிலிருந்து எவ்வாறு பாடல்களை சிஎம்ஆர் தமிழ் எச்டி அல்லது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் போன்ற அலைவரிசைகளில் கேட்பதென்று, நீங்கள் எந்த நாட்டில், உலகத்தின் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும், நீங்கள் நேபாளத்திலும் இருக்கலாம், சுவிட்சர்லாந்திலும் இருக்கலாம், அல்லது நியூசிலாந்திலும் இருக்கலாம், மெக்சிகோவில் கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தீவில், ஏதாவது உலகத்தில் ஒரு குட்டி தீவில் கூட இருக்கலாம். நீங்கள் திராடல் ஃபியூகோ தீவென்று உலகத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தீவு இருக்கின்றது. அந்த தீவுகளில் இருந்தால் கூட நீங்கள் அழைத்து பேசலாம். எப்படி என்றால், வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் அழைத்து எம்முடன் பாடல்களை விரும்பி கேட்கலாம். உங்களது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் தொலைபேசி அழைப்புகளை சாதாரணமாக நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் எடுப்பது போல, சிஎம்ஆர் தமிழ்ச்டியின் அதே இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பெடுத்தால், இப்போது நாங்கள் நேர்களை இணைத்து கதைப்பது போல உங்களுடன் நாங்கள் பேச முடியும். ஆகவே நீங்கள் தாயகம் சென்றாலோ, இந்தியா சென்றாலோ, எங்கு சுற்றுப்பயணம் சென்றாலும் அங்கிருந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றிலிருந்து அது ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை தெரிவித்து அவர்கள் பாடல்கள் விரும்பி கேட்பதை நீங்கள் ஊக்குவிக்கலாம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நேரம் இப்பொழுது 5:09 ஆகின்றது. நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதி கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ நான் நலமா இருக்கிறேன்.
0: எங்கட செய்தியெல்லாம் விளங்கிச்சா என்ன சொன்னமெண்ட்? பாடல்கள் விரும்பி கேட்கலாம். பல வெளிநாட்டு நேயர்கள், பல ரசிகர்களது வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் இப்படி ஒரு ஏற்பாடு இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது.
1: நல்ல செய்தி.
0: உண்மைதான், எங்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா நிறைய நேர்கள் வந்து அழைத்து
1: கலந்து கொள்ளலாம்.
0: இப்படிதான் கேப்பினா நோர்வேஜியா என்ன அடிக்கடி உங்களோட கலைக்கிற இப்படிதான் கேள்வி வரும். அங்க எங்கட கலிபோர்னியாவிலிருந்து எல்லாம் இளங்கோவன் போன்ற நேர்கள் எல்லாம் கலைப்பினான். மோகன், இளங்கோவன் இவர்கள் எல்லாம் எப்படி கதைக்கணும்? அதே மாதிரி சென்னையிலிருந்து நிர்மலா இவ்வளவு தூரத்திலிருந்து எப்படி கதைக்கிறா? இப்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: வாய்ப்பு கிடைச்சிருக்காமா? பாடல் வந்து முகவரி படத்துல இருந்து ஓ நெஞ்சே நெஞ்சே அந்த பாட்டு.
0: இன்னைக்கு முகவரியோட வந்தீங்க.
1: ஆமா, நல்ல பாட்டு. கரிகாரன் சொன்னதா
0: பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் எழுந்தவைக்கு
1: நன்றி.
0: நேபாள கலைவரம், கலைவரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பற்றி நிறைய பேச இருக்கின்றது, அவ்வப்போது பேசிக்கொள்வோம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-27.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலம் இது நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
2: நேபாளத்தில்
1: மிக கடும் கலவரம் நடைபெற்றிருக்கின்றது. அது நேர்கள் பலரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி என்றாலும் அந்த செய்தி பற்றி சில தகவல்களை, மேலதிக தகவல்களை, இது மனித குலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இயற்கை சொன்ன மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றது. உலகத்தில் வெள்ளம் இல்லாமல் மழை இல்லாமல் வெள்ளம், இது ஒரு அண்மையில் பல நாடுகளில் இடம்பெறுகின்ற ஒரு அதிசயமாக மாறியிருக்கின்றது. பல இடங்களிலும் இப்போது மழை பொழிவதில்லை, ஆனால் வெள்ளப்பெருக்கு கடுமையாக ஏற்படுகின்றது. இப்படி பல பிரதேசங்களும் இப்போது பாதிக்கப்பட்டு வருகின்றன. உலகத்தில் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் மனிதனது மாண்ட ஆதிக்கவாதத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சம் என்று சொல்லலாம். இதனால் பூமி தாங்கோனா துன்பங்களுக்குள்ளாகி இருக்கின்றது. அந்த தாங்கோனா துன்பத்தின் வெளிப்பாடுகள் இப்போது மெல்ல மெல்ல வெளிக்கிளம்ப தொடங்கி இருக்கின்றன. எரிமலை இல்லாது தீப்பிளம்புகள் வெளிவர், மழை இல்லாது வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அலைகள் இல்லாது கடல் பெருக்கெடுக்கும், இப்படி பல அதிசயங்கள் உலகத்தில் அரங்கேற தொடங்கி இருக்கின்றது இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில். இது முடிவல்ல ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்கள் உலகை உலுக்கக்கூடிய ஒரு அபாய சமிச்சை எச்சரிக்கையாக இந்த எச்சரிக்கை இடப்பட்டிருக்கின்றது. பூமியில் இரண்டு இடங்களில் பனிக்கட்டிகள் மிக அதிகம் இருக்கின்றீர்களே. ஒன்று முனைவு பகுதிகளில், அந்தார்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகள். நாங்கள் பனிக்கட்டியின் கவிப்புகளுக்கு மிக அருகில் இருக்கின்றோம், கனடா போன்ற நாடுகள். அதேபோல் மலைகளின் உச்சத்திலும் மிக கடுமையான பனிக்கட்டிகள், பனிக்கட்டி கவிப்புகள். பனிக்கட்டிகள் என்பது சாதாரணம், பனிக்கட்டி கவிப்புகள் என்பது மிக பிரம்மாண்டமானது, ஒரு மலை போல இருக்கும் அந்த பனிக்கட்டிகள். அப்படியான பனிக்கட்டி கவிப்புகள், ஐஸ்பேக் என்று சொல்வார்கள், இவை அதிகம் காணப்படுகின்றன. இவ்வாறான பனிக்கட்டி கவிப்புகள் பல்வேறு காரணங்களால் உடைந்து சிதைந்து அவை பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி அவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத் தொடங்கும். அவ்வாறு நகரத் தொடங்குகின்ற போது அது பனிக்கட்டி நகர்வுகள் என்று சொல்லப்படும். நான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் கடந்த திங்கட்கிழமை பேசியிருந்தேன். உலகத்தில் பனிக்கட்டி கவிப்புகள் இடம்பெற்ற பகுதிகளில் கனடாவும் ஒன்று, கனடா அமெரிக்கா போன்ற பகுதிகள். அதனால்தான் கனடாவில் மிக கடும் ஏரிகள் காணப்படுகின்றது. பின்லாந்து மிக ஆயிரம் வாவிகள் நாடு என்று சொல்லப்படுகின்றது பின்லாந்து. அதுவும் பனிக்கட்டி கவிப்பு இடம்பெற்றது. அது வடக்கே காணப்படுது, வடமுனைவில் காணப்படுகின்ற நாடு. அதேபோல் கனடாவிலும் இவ்வாறான பனிக்கட்டி கவிப்புகள் மிக நிறையவே ஏற்பட்டன கடந்த காலத்தில். முதலாம் பனியுக காலம், இரண்டாம் பனியுக காலம், மூன்றாம் பனியுக காலம், நான்காம் பனியுக காலம், பிளிஸ்டோசீன் என்ற காலத்தில் அது ஏற்பட்டது. அது கொஞ்சம் உங்களுக்கு கடுமையானதாக இருக்கும் என்றாலும் அந்த காலத்தை காதிலே விழுத்தி வையுங்கள், அது பேசப்படும். பிளிஸ்டோசீன் காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பனிக்கட்டி கவிப்புகளின் போதுதான் உலகத்தில் பல நாடுகளில் இவ்வாறான பனிக்கட்டிகள் உருகியோடி பல அழிவுகள் ஏற்பட்டன. பெரிய பெரிய விலங்கினங்கள் எல்லாம் அழிந்தன. டைனோசர் போன்ற பாரிய விலங்கினங்கள் அழிந்த காலம் அந்த காலம். இப்பொழுது அவ்வாறான பனிக்கட்டி கவிப்புகள் மீண்டும் உலகத்தில் தாண்டவமாட தொடங்கி இருக்கின்றது. அது இன்று நாளை முடிவல்ல, இன்னும் முக்கியமாகக்கூடிய வாய்ப்புகள். காரணம் இரண்டு. ஒன்று, உலகத்தின் தட்ப வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக எல்லினோ போன்ற மிக கடும் வெப்பநிலை உருவாகின்ற இந்த காலகட்டங்கள். இரண்டாவது பிரச்சனை, உலகத்தில் மானிட நடவடிக்கைகள். மானிட நடவடிக்கைகள் என்றால் சூழலை மனிதன் தனது இஷ்டம் போல் மாற்றியமைக்கின்ற முயற்சிகள். இந்த முயற்சிகளின் காரணமாக இயற்கை சீற்றம் கொள்ள தொடங்குகின்றது. இயற்கை தாக்கு பிடிக்காது சீற்றம் கொள்ள தொடங்குகின்றது. இதை மனதில் வையுங்கள். நேபாள அனர்த்தம் பற்றிய விரிவான தகவலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: நேர்களை, உலகத்தில் ஒரு 24 நாடுகள் லேண்ட் லாக் கண்ட்ரிஸ், நிலத்தால் முழுவதுமாக சூழப்பட்ட நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. தென்னாசியாவில் பூட்டான், நேபாளம் இரண்டும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சொல்லலாம் 4 புறமும் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். ஒரு பக்கம் திபெத், மற்ற 3 பக்கங்களும் இந்தியாவால் சூழப்பட்டிருக்கின்றது நேபாள நாடு. இந்த நேபாள நாட்டின் பரப்பளவை பொறுத்தவரை உலகத்தில் 193 நாடுகள் இருக்கின்றது அல்லவா, ஐநா சபையில் பதிவு செய்யப்பட்டு. அடிக்கடி சொன்னால் தான் உங்களுக்கு மறக்காது. அதில் 93வது நாடாக இருக்கக்கூடியது பரப்பளவில் நேபாள நாடு. அது மட்டுமல்ல, உலக குடித்தொகையில் இன்று 49வது இடத்தில் இருக்கின்றது. இலங்கையை விட சற்று கூடுதலான குடித்தொகை. இலங்கை 60வது இடத்தில் இருக்கின்றது. உலக குடித்தொகையை பொறுத்தவரையில் 49வது குடித்தொகை கூடிய நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றது நேபாளம். 31 மில்லியன் என்று வையுங்கள். இலங்கை 23 மில்லியன், நேபாளம் 31 மில்லியன். இலங்கையோட ஒப்படைக்கு தான் உங்களுக்கு விளங்குவது இந்த பரிமாணம் என்னென்று. என்ற வகையில் இவ்வாறான பல சிறப்புகள் கொண்டது நேபாளம். நேபாளத்தின் சிறப்புகள் பற்றி பேசினால் இன்று நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கலாம். எழில்மிகும் இமயமலையின் மடியில் தவழுகின்ற ஒரு நாடு. அந்த மடியில் இமயமலை என்ற மாதா தாய் கண்டெடுத்த ஒரு மிகச்சிறந்த தொட்டில் என்று சொல்லலாம் நேபாளம். அது பல்வேறு விதமான ஆச்சரியங்களையும் சிறப்புகளையும் தென்னகத்தை கொண்டிருக்கின்றது. நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை. இமயமலையின் மிக உயர்ந்த சிகரம் எது என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் சொல்லியீர்கள், எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் நேபாளத்தில் உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். அந்தளவு மிகப்பெரிய பெருமைகளை தென்னகத்தை கொண்டிருக்கக்கூடியது. எவரெஸ்ட் சிகரம் மட்டும்தான் நேபாளத்தில் இருக்குது என்று சொன்னால் உண்மையில் அது பொய். நேபாளத்தில் உலகத்தின் மிக 10 உயரமான சிகரங்கள் 10 சிகரங்கள் இருக்கின்றன. அந்த 10 உயரமான சிகரங்களில் 8 சிகரங்கள் நேபாளத்தில் அமைந்திருக்கின்றன. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த உலகத்தில் செவ்வக அல்லது சதுர வடிவம் இல்லாத 2 முக்கோண வடிவங்களை இணைத்த ஒரே ஒரு தேசிய கொடியை கொண்டிருப்பது நேபாளம். நீங்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பாருங்கள், நேபாளத்தின் தேசிய கொடி மிக மிக வேறுபாடாக இருக்கும். அது மட்டுமல்ல, புத்தரை பற்றி பேசினால் நேற்றைய வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்களை பல்வேறு சமூக வலைத்தளங்களில் பார்த்தவர்களுக்கு தெரியும், புத்தர் கூட செய்வதறையாது திகைத்து நின்றார் வெள்ளத்தின் நடுவே. உலகத்தில் புத்தர், புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் பிறந்த லும்பினி நேபாளத்தில் அமைந்திருக்கின்றது. அது உலக பாரம்பரிய களமாக விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, பசுபதிநாத் கோவில் என்று காட்மண்டுவில் உள்ள புகழ்பெற்ற ஒரு பசுபதிநாத் சிவன் கோவில் இருக்கின்றது. அது இந்துக்களின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக பேசப்படுகின்றது. நீண்ட தூரம் செலுத்த வேண்டிய நேர்களே, உலகத்தில் மிக அதிக சதவீத இந்துக்கள் வாழுகின்ற நாடு எதென்று கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுவீர்கள், இந்து நாடு நேபாளம்தான் என்று. அண்மையில் மிக நீண்ட பரம்பரை, ஒரு மன்னர் பரம்பரை ஆண்டு வந்து அந்த நேபாளத்தில் பல இரத்த கழறுகளை அது கடந்து வந்ததை நீங்கள் அறிந்தும் கேட்டும் எங்களது வானொலியூடாகவும் பேசியிருந்தும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்று நேபாளத்துக்கு ஒரு நாள் இல்லை. ஏனென்றால் நேபாளம் எந்த ஒரு நாடும் அடிமைப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு நேபாளத்துக்குள் நுழைவதை எந்த ஒரு நாடும் விரும்பவில்லை. மிக மிக இக்கட்டான ஒரு நிலை. அந்த நாட்டுக்கு செல்வதே மிக கடுமையானது. அந்தளவு மேடு பள்ளங்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு இடம், மலை பிரதேசங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். ஆகவே அந்த இடத்தில் யாரும் செல்வதில்லை. இப்படியான நேபாளத்தை சூழ இருக்கக்கூடிய 8 சிகரங்களும் மிக மிக உயர்ந்த சிகரங்களாக இருக்கின்றன. அந்த சிகரங்கள் எல்லாமே எப்படியானவை என்றால், இந்த கூட பாடம் எடுக்கவில்லை, பூமியின் மேற்பரப்பிலிருந்து மேலே செல்ல சில நேர்களை வெப்பம் வீழ்ச்சி அடை. நேர்களுக்கு தெரியும், நாங்கள் நினைக்கின்றோம் பூமிக்கு மேலே சூரியனை நோக்கி போகப்போ வெப்பம் கூடும் என்றது. அப்படி இல்லை, நீங்கள் மேல் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் வீழ்ச்சியடை. வீழ்ச்சியடைந்து உயரத்தில் பனிக்கட்டிகள், நீர்நிலை உருகும் நிலை, உறையும் நிலையில் காணப்படும். அப்படி உறையும் நிலையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பல்வேறு விதமான முனைவு பகுதிகளில் காணக்கூடிய எங்களது பனிக்கட்டிகள் போல இந்த மலைகளில் பெரும் பனிக்கட்டிகள், பனிமலைகள் என்றே சொல்லலாம். பனிமலை, பனிமலை மேகங்கள் என்றொரு பாடல் இருக்குல்லவா, இந்த மலைகளை பார்த்து தான் கவிஞன் எழுதினான் பனிமலை மேகங்கள் என்று. எல்லாமே பனிமலைகள். இந்த பனிமலைகள் உடைந்து அவை கசிந்து உருகி நதியுடன் ஓடத் தொடங்கின. அதன் காரணமாகத்தான் நேபாளத்தில் அந்த இயற்கை நிலத்தம் ஏற்பட்டது. ஒரு சிறிய புவிநடுக்கம் ஏற்பட்டதாக சொல்கின்றார்கள். அந்த புவிநடுக்கம் ஏற்பட்டதற்கான காரணம் மானிட நடவடிக்கைகள். மனிதர்கள் இவ்வாறான மலை சார்ந்த பிரதேசங்களில் பாரிய கட்டுமான பணிகளை ஆரம்பித்தமை, குறிப்பாக சீனா, சீனா என்ற ஒரு பெரிய வல்லரசு நாடு இந்த பிரதேசங்களில் நீர்மின் உற்பத்திக்காக பாரிய நீர்த்தேக்கங்களை அமைத்து வருகின்ற செய்திகளை நாங்கள் கடந்த காலங்கள் 1-2 10 மேற்பட்ட நீர்த்தேக்கங்களை இவ்வாறு அமைத்து வருகின்றார்கள். அதன் தாக்கமாகத்தான் இந்த புவிநடுக்கம் ஏற்பட்டது என்று இப்போது பூகற்பவியலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். நேபாளம் குற்றம் சுமத்தவில்லை. இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 389 அதிகரித்திருக்கின்றது. அந்த 389 என்பது என்னும் உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இல்லை, அது உண்மையும் கூட. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வரும் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா, நேபாள இராணுவம், ஆயுத போலீஸ் படை மற்றும் தேசிய போலீஸைச் சேர்ந்த 13,000 அதிகமான பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தி இருப்பதாக தெரிவிக்கின்றார். 573 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு காயமடைந்த மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்களை காப்பாற்றுதல், காணாமல் போனவர்களை தேடுதல் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் முதன்மை அளித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. கனடிய தேசத்திலிருந்து சென்று ஒரு 24-25 பேர் வரை இப்போது என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் கனடா பிரஜைகள். கனடா பிரஜைகள் என்றால் நேபாளத்திலிருந்து வந்து கனடாவில் குடியுரிமை பெற்று வாழ்பவர்கள். அவர்களும் இதில் அடங்குகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்களுடன் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் ராஜனையா, கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
4: நான் நலமா, மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி
3: சார்.
4: குழப்பி விட்டு விட்டீங்களா? அந்த பனிமலை மேகங்கள் பொழிகின்ற பொழுதினில் திருக்குறள் படிச்சிட்டுமான்னு ஒரு பாட்டு.
3: அதான் நான் சொன்னேன், பனிமலை மேகங்கள். அந்த பாட்டு தான் சொன்னேன்.
4: அதுதான் நீங்க சொன்னீங்க, நல்ல பாட்டு. நானும் அதை இப்ப கேட்கல. அதுங்களோட இந்த பாடக்கு இப்ப என்ன, கொம்பு வைத்த சிங்கம்டா படத்துல இருந்து.
3: ஓ, உங்களுக்கு அந்த பாடு வேணுமா? பனிமலை மேகங்கள் வேணுமா?
4: அதையே போடுங்க, இது பிற கேட்கலாம்.
3: சரி,
4: என்ன போடுவீங்க? பிற மறந்து போடுங்க.
3: சரி, உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பம். அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தார்.
4: நன்றி நன்றி.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற அந்த திரைப்படத்தில் இருந்து பாடல். இந்த வேளையில் விஜயபாஸ்கரின் இசையில் குகதாஸ் விருப்பத்தில் எஸ்பிபி மற்றும் பி சுசீலா குரல்களில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:44. நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அத்தனை நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக நினைக்கிறோம்.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம் வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் தாரணிகா, இருக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ நாங்களும் நல்ல சமா இருக்கிறோம்.
0: திரும்பவும் கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்திருக்கிறோம். ஆய்கிறக்கு என்ன?
1: அழைச்சு
0: பாருங்க.
1: அப்ப நான் சிறங்கான்னு நான் ட்ரை பண்ணி பாக்க இல்ல, ஆனா நான் யோசிச்சேன் நான் வாட்ஸ்அப்ல எடுத்தா எடுப்பீங்களான்னு சொல்லி.
0: இல்ல, இவ்வளவு நாளும் கதைத்த நேர்கள் வாட்ஸ்அப்ல கதைக்கல.
1: இனி எடுக்கலாம்.

0: இருந்தாலும் வாட்ஸ்அப்ல எடுத்து கதைக்கலாம்.
1: நல்ல விஷயம். அது
0: உங்களோட உறவுகளுக்கு எல்லாம் சொல்லி வைங்க தாயார்.
1: தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
0: அது இன்றில இருந்து மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படி.
1: ஓகே ஓகே, நல்ல விஷயம். அது ஏன்டா இப்ப எனக்கு எல்லாம் அந்த பேக்கேஜ் இல்ல, அப்ப அங்க இருந்தெல்லாம் எடுத்திருக்கு எடுத்து கேளாது. அப்ப இப்படி ஒரு விஷயம் இருந்தா நல்ல விஷயம். எனக்கு பாட்டு வந்து இன்னைக்கு பசும்பொன் படத்துல இருந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் மண்ணிக்கும் சண்டையே வந்தது இல்ல அந்த பாட்டு.
0: தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும்
1: அந்த பாட்டுக்கு
0: நல்ல பாடல். நன்றி நிகழ்ச்சியில இருந்து மகிழ்ந்தாரணி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மாசன்.
0: வணக்கம். பாடலொலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி வாசன். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் வாசன். நான் சத்யா பேசுறேன்.
0: ஓ சத்யா, மாலை வணக்கம். நலமா சத்யா?
3: ஓ நலமா இருக்கிற. நீங்க வாயில எங்களுக்கு கட்டண்ட போட்டுக்கிறீங்களே இப்ப
0: என்ன?
3: நானும் போய் நிக்கும் போது வாட்ஸ்அப்ல என்ன இது என்ன இணையத்துல நான் உங்களோட ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப சில சிலர்களுக்கு திருப்பி கலைக்கோணமா இருக்கும், ஆனா கலைக்கீழாமே இருந்துச்சு நான் அந்த ஹாலிடேல நிக்கும்
0: போது. எந்த கவலையும் படுத்தவே இல்லை.
3: ஜானகி படிச்ச நான் நீரோடையில் நீராடையில்
0: யோசை ஒரு ஒரு பக்கமாக இருந்த திரைப்படம். அதை கொண்டு பாட்டு கேட்கறீர்கள் பாப்போம் எப்படி பாடலன்னு. அது ஒரு யோசை தெரியுதான், அஸ்வினி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் விஜயன். அதில் ஒரு பாட்டை தெரிவு செய்திருக்கிறீர்கள், நல்லது. நன்றி நன்றி. அது அந்த மிக மிக அரிதாக ஒலிக்கும் பாடல்களாக இருக்கும் அந்த பாடல்.
3: நன்றி
0: நன்றி நன்றி சத்யா.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் வணக்கம். பாருங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
4: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: ஓ நல்ல நலம். நன்றி நன்றி.
4: சைனா எப்படி செய்து?
0: சைனாட விளையாட்டை பாத்தீங்களா?
4: அதுதான் அந்த கட்டி முடிக்க முதலே டிசாஸ்டர். கட்டி முடிஞ்சால் எப்படி இருக்கும்?
0: கட்டைக்கு தானே வரும் டிசாஸ்டர். கட்டைக்கு
4: இல்ல இல்ல, அணைக்கட்டு உடைஞ்சால் இந்தியாவுக்கு தான் பாதிப்பு அதிகம்.
0: இல்ல இந்த வெள்ளமும் உத்தரப்பிரதேசத்துக்கு பெரிய அலர்ட் விடப்பட்டது, எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசம் வரை தண்ணி போயிருக்கு. நேபாளத்தின் தண்ணி இந்தியாவுக்கு தான் போகும், ஏனென்றா தீபத்துக்கு ஏறாது. இது தீபத் நேபாளத்தை விட உயரத்தில் இருக்குது. அப்ப நேபாள வெள்ளம் முழுக்க இந்தியாவுக்கு தான் வரும். இந்த கங்கை நதி, பிரம்மபுத்திரா, இந்த நதிகள்ட அந்த லிங்க் எல்லாம் இருக்குது நேபாள நதிகளோட.
4: ஆனா இது அந்த குளம் கட்டுறது வந்து
0: என்ன பாடல்?
4: எனக்கு விஸ்வரூபம் படத்துல தெரிகிறதா?
0: நன்றி.
5: கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி க

0: பொதுவாக ஒரு கணவன் மனைவிக்கு, அதே போல் மச்சினன் மச்சினிக்கு இடையில் வருகின்ற அந்த ஊழல்கள் எல்லாம் சண்டைகள் அல்ல என்பதை சொல்வதுதான் இந்த பாடலின் மிக முக்கியமான நோக்கம். வித்யாசாகர் ஒரு கம்சத்வனி ராகத்தை எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை தருகின்ற கம்சத்வனி ராகம், ஒரு ஔடவ ராகம் என்று சொல்லப்படும். அந்த ராகத்தை பயன்படுத்தி மிக சிறப்பாக பசும்பொன் திரைப்படத்திற்காக தந்த பாடல் சுஜாதா மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 5:59. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். 2 நேர்களை வணக்கம். அது நீங்கள் எல்லாருக்கும் அந்த செய்தியை பரப்பலாம். வன்கூவர் மக்கள்
1: எனக்கு வந்து படம் வந்து மன்மதன், பாட்டு வந்து மன்மதன் காதல் அந்த பாட்டு.
0: நன்றி, நிகழ்ச்சி நினைந்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அது பவான் வன்கூவரில் இருந்து. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: மூர்த்தி ஆய்க்கிறன்
0: சொல்லுங்கள். மூர்த்தி என்ன பாடல்?
2: மணியோசையும் கைவளையோசையும்.
0: இந்த பாடல் ஒலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு, நிகழ்ச்சியில் காத்திருக்கும் ஏனைய நேர்களை இணைக்க முடியாமைக்கு வருந்துகிறோம். நேர்களே, நீங்கள் எங்களது இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் என்ன?
3: மணத்தியாலச் செய்திகள், CMR Tamil HD, Avali News.

0: நுவரேலியா கிரெகரி வாவியின் நீரை பருகுவது உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நுவரேலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டார். மலையக பகுதிகளில் இருந்து அடித்து வரப்படுகின்ற உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பல்வேறு ரசாயன கழிவுகள் போன்ற மாசுப் பொருட்கள் நீண்ட காலமாக இந்த வாவியினுள் கிடப்பதே கிரெகரி வாவியின் நீர் அசுத்தமடைந்ததற்கான காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிசோதனை முடிவுகளுக்கு அமைய வாவியின் நீரில் இருக்க வேண்டிய போஸ்பேட் அளவானது 0.2 மில்லிகிராம் என்ற மட்டத்திற்கு பதிலாக 1.4 மில்லிகிராமாகவும் நாயுதரசன் அளவானது 0.5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய நிலையில் 3.7 மில்லிகிராமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக முறையான பராமரிப்பு இன்றியும் உரிய நியமனங்களுக்கு ஏற்ப நிர்வகிக்கப்படாமையுமே இந்த நிலைமைக்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர், இந்த நிலைமை குறித்து சுற்றாடல் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை, நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்கள் இணைந்து கூட்டுக்குழு ஒன்றினூடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தினால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உரிம ஏலத்தை சர்வதேச முப்பரிமாண சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஃப்ரண்டியர் என்ஜினியரிங் நெட்வொர்க் நிறுவனம் களமிறங்கியிருக்கின்றது. மன்னார் படுகையில் வழங்கப்பட்டுள்ள 4 கடல்சார் ஆய்வுத் தொகுதிகளில் முதலீடு செய்யக்கூடிய உலகளாவிய நிறுவனங்களை இணைப்பதற்கான பிரத்யேக பிரச்சாரத்தை இந்த நிறுவனம் முன்னெடுக்கின்றது. ஸ்ரீலங்கா உரிம ஏலம் 2026 ஆரம்ப நிகழ்வில் காணொலி ஊடாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஃப்ரண்டியர் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பிரதம அதிகாரியுமான கெயில் மிக்கெல் தங்களது உலகளாவிய முதலீட்டு ஊக்குவிப்பு தளமான பெட்ரோ இன்வெஸ்ட் ஊடாக இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து இந்த வாய்ப்பை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். இலங்கையானது மன்னார் படுகையில் கிட்டத்தட்ட 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 கடல்சார ஆய்வு தொகுதிகளை சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. ஏல வாய்ப்புகளை சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் எதிர்வரும் செப்டம்பர் 29-30 ஆகிய திகதிகளில் லண்டனில் நடைபெறும் உலக எரிசக்தி உச்சி மாநாட்டிலும், அக்டோபர் 21 திகதி பிரத்யேக இணையவழி முதலீட்டாளர் வர்த்தக கூட்டத்திலும், நவம்பர் 16 மற்றும் 17 திகதிகளில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசிய பெட்ரோலிய புவியியல் மாநாட்டிலும் இந்த நிறுவனம் விளம்பர நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் மேம்பட்ட ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி வசதிகள் காரணமாக ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் காணப்பட்ட சவால்கள் குறைந்திருப்பதாகவும், இலங்கையின் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிலவும் தற்போதைய வெள்ளப்பெருக்கு அடர்த்த சூழ்நிலைக்கு மத்தியில் அங்கு வசிக்கும் மற்றும் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகள் குறித்த புள்ளி விபர தகவல்களை காட்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. நேபாளத்தில் மொத்தம் 83 இலங்கையர்கள் இருப்பதாக தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள் 23 பேர், பணியாளர்கள் 28 பேர், நேபாள பிரஜைகளை திருமணம் செய்தவர்கள் 5 பேர், இனியோர் 27 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அணிசேரா இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா செர்பியாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். 30 திகதி முதல் செப்டம்பர் 2 திகதி வரை நடைபெறுகின்ற இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு தொடர்பில் செர்பிய வெளியுறவு அமைச்சகத்தின் மாநில செயலாளர் மற்றும் வர்த்தக பேரவையின் உயர்மட்ட பிரதிநிதிகளை அவர் சந்திக்கவுள்ளார். மேலும் செர்பியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா சந்தித்து கலந்துரையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பல்வேறு இன மத குழுக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுவதாக ஐக்கிய நாடுகள் குழு வெளியிட்ட அறிக்கையை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் ரோஹிங்யா அகதிகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் இனப்பாகுபாடு ஒழிப்பு குழு கவலை தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட முற்றிலும் தவறான அறிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய குடியுரிமைக்காக வெளிநாட்டவர்கள் எல்லை வழியாக ஊடுருவி ஆதார் அட்டை மோசடி செய்வதாக கூறிய உயர்நீதிமன்றம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த மஜித் கான் ஷா என்பவரின் அடையாள தகவல்கள் மற்றும் அங்கீகார பதிவுகளை வெளியிடுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையகத்திற்கு உத்தரவிடக் கோரி மகாராஷ்டிரா அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் கட்கரி மற்றும் கமல் காட்டா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மாதம் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமர்வானது இந்திய குடியுரிமையை கோருவதற்காக வெளிநாட்டினர் எல்லை வழியாக ஊடுருவி ஆதார் பான் அட்டை மற்றும் ஆவணங்களை மோசடியாக பெறும் கவலைக்குரிய போக்கை உயர்நீதிமன்றம் கவனித்துள்ளது. இந்த போக்கு பல்வேறு முகமைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆவண சரிபார்ப்பில் உள்ள தீவிரமான குறைபாட்டை காட்டுவதாகவும் தெரிவித்தது. சில சந்தர்ப்பங்களில் அத்தகைய நபர்கள் தேசவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய நபர்களை கண்டறிந்து முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியமாகும் என்றும், எனவே இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டிருக்கின்றது. நேபாளத்தில் உள்ள தமிழர்களை மீட்பது தொடர்பாக தமிழ்நாடு அமைச்சர்கள் 4 பேர் டெல்லி சென்றிருக்கின்றனர். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோர் சென்றிருக்கின்றனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ஆணையர் ஆசிஸ் குமார் தலைமையிலான குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய அரசுடன் இணைந்து தமிழர்களை மீட்கும் நடவடிக்கைகளை தமிழக அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பார்கள் என்றும் செய்தி வெளியாகியுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: அது அந்த ராத்திரிக்கு சாட்சி இலை திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல்களில் மூத்தி விருப்பத்தில் பாடல் ஒளித்தோய்ந்த நேரமும் 6:11. நீங்கள் சுயமார் தமிழிஸ்டி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நாளிலிருந்து நீங்கள் சுயமாற எந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்கிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்கள் எங்கள் நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எங்களது வளமையான தொலைபேசி இலக்கம் தான் 416-6444-2222 என்ற அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் எமது இந்த தொலைபேசி இலக்கம், இது எங்களது கலையகத்தின் தொலைபேசி இலக்கம். இந்த கலையக தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, எங்கள் நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம் என்பதை மீண்டும் அறிய தருகின்றோம். சிஎம்ஆர் இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாகவும் உங்களது தொலைபேசி அழைப்புகளை பெறுவதற்கு, அதை இணைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
6: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்து வரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஆரம்பத்திலேயே நேபாளை பற்றி அந்த தகவல்களை சொல்லி முடித்துக்கொண்டு அடுத்த எங்களது வளமையான தகவல்களுக்கு செல்வோம். நேர்கள் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள், நிச்சயமாக நேபாளம் பற்றி பேசுவார் என்று. அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிராசையாக்கிவிட முடியாது என்பதனால் இப்பொழுது நேபாளத்தில் உருவாகி இருக்கின்ற இந்த இயற்கை அனர்த்தம் இன்றோடு முடிவடைவதல்ல, அல்லது அது ஒரு சின்ன சம்பவமாக மாறப்போவதல்ல. இது ஒரு வரலாறு, ஆரம்பம் அல்ல, முடிவல்ல, ஆரம்பம் என்பதை இந்த வேளையிலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான பல பனிமலைகள் இப்போது மலைய உயர்ந்த மலை பிரதேசங்களிலிருந்து இடிந்து விழுந்து பல்வேறு விதமான ஆபத்துக்களை எதிர்கொள்ளப் போகின்றது. ஆரம்பத்தில் ஒரு 4.4 ரிஷ்டர் அளவுகோலில் ஏற்பட்ட புவிநடுக்கம் தான் இந்த நேபாள வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அமெரிக்க புவியியல் மையம் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டதிலிருந்து நேபாளத்திற்கு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமைக்கு பல காரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றது. நேபாளத்தில் திபெத்தை ஒட்டியிருக்கும் ரசுவா மாவட்டத்தில் போடோகோசி ஆற்றில் புதன்கிழமை காலை 9 மணியளவில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் கோசி ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலங்கள், ஆற்றங்கரையோரம் இருந்த கட்டடங்கள், நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400 வரை எட்டியிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. மேலும் 1400 பேர் வரை காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும் அஞ்சப்படுகிறது. 1400 பேர் காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதில் 580 பேர் வரை இப்போது மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு நிலநடுக்கம்தான் காரணம் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அந்த நிலநடுக்கம் அதற்கு காரணமல்ல என்றும் அந்த உண்மையில் நிலநடுக்கம் என்று பேசப்பட்டது. ஒரு அதிர்வு ஏற்பட்டது என்பது உண்மைதான். அந்த அதிர்வு எவ்வாறு ஏற்பட்டது என்றால் பனிப்பாறை உடைந்து வீழ்ந்ததால் ஏற்பட்ட அந்த சரிவு தான் அந்த திடீர் நிலநடுக்கத்திற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் உண்மை. பனிப்பாறைகள் உடைகின்ற போது, உடைந்து விழுகின்ற உடைகின்ற போதே பெரிய அதிர்வு ஏற்படும். அது சாதாரண உடைவல்ல, மிகப்பெரிய அதிர்வுகளுடன் பனிப்பாறைகள் உடையும். அந்த பாறைகள் உடைவதென்பது சாதாரண விடயமல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கருங்கல்லை விட மிக வலிமையானவை பனிப்பாறைகள். அவை உருகி உடைகின்ற போது பாரிய சத்தங்கள் ஏற்படும். அந்த சத்தம்தான் அந்த நிலநடுக்கமாக உணரப்பட்டதென்றும் இந்த பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட அதிர்வு 5.2 ரிக்டர் அளவில் பதிவாகியதென்றும் நில அதிர்வு தரவுகள், அதிர்வலைகள், செயற்கைக்கோள் படங்கள் என்பன மூலம் அமெரிக்கா கண்டறிந்திருக்கின்றது. இப்போது இந்த நிலநடுக்கம், இந்த பனிப்பாறை உடைவுக்கான காரணம், நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சில நாடுகள் மீது குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் அதற்குரிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. ஏற்கனவே அது பற்றிய சர்ச்சைகள் இருந்தன. அதை ஒரு புறம் வைத்துக்கொண்டு தற்போது பூகோள வெப்பமயமாதல் மற்றும் எல்நினோ காலநிலை மாற்றம் போன்றன உலகத்தில் மிக கடுமையான காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இவை காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன. அதில் ஒரு தொடர்ச்சியாக எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட சம்பவமா என்று பூகோளவியலாளர்கள் இப்போது ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக தென்படுகின்றன. ஆனால் இவ்வாறான விடயங்களை ஊக்குவிக்க ஒரு ஊக்கிகள் இருக்க வேண்டும். அந்த ஊக்கிகளாக பூமியில் ஏற்படுகின்ற மானிட நடவடிக்கைகள் சொல்லப்படுகின்றன. பூமியில் மேற்கொள்ளப்படுகின்ற மானிட நடவடிக்கைகள் இவற்றை ஊக்குவிக்கும். இவ்வாறான காலநிலை மாற்றங்களால் ஏற்படுகின்ற இயற்கை பேரழிவுகளை ஊக்குவிப்பதற்கு மானிட நடவடிக்கைகளும் காரணம். மானிட நடவடிக்கைகள் என்றால் மனிதன் பூமியை தனக்கேத்த விதத்தில் மாற்றியமைத்தல், அதன் இயற்கையை அப்படியே விடாது, தனக்கேத்த விதத்தில் அவற்றை மாற்றியமைக்க முற்படுகின்ற போது அது மானிட நடவடிக்கை. இப்போ உதாரணமாக காடுகளை அழித்தல், அது ஒரு மானிட நடவடிக்கை. மலைகளில் பாய்ந்து வருகின்ற அருவிகளை திசை திருப்பத, அல்லது வருகின்ற அருவிகளை மறித்து பெரிய நீர்த்தேக்கங்களை கட்டி அணை கட்டி அந்த நதிகளை அந்த இடங்களில் சேமித்து வைத்த, இப்படியான சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. கட்டிடம் கட்டுதல், நாங்கள் பெரிய பெரிய நகரங்களை உருவாக்குதல், போக்குவரத்து பாதைகள், மலைகளை குடைதல், நிலங்களை குடைதல், எல்லாமே மானிட மனிதனது விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவால் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் மானிட நடவடிக்கை தான். அப்படி வச்சுக்கொள்ளலாம். இவ்வாறான முறைகளால் தான் இப்போது இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த மாநில நடவடிக்கை என்ன என்று நாங்கள் ஆராய்ந்தால் பலரும் பேசிக்கொள்ளுகின்ற விடயம்தான். குறிப்பாக இந்த கோசி ஆறு என்பது தீபெத்தில் ஆரம்பமாகின்றது, தீபெத்தில் தொடங்குகின்றது. அவ்வாறு தொடங்குகின்ற இந்த இடத்தில் சீனா பல்வேறு விதமான மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள், அணை திட்டங்கள் என்பவற்றை தீபெத் பகுதியில் இப்போது அமைத்து வருகின்றது. தீபெத் பீடபூமி என்று சொன்னாலே எல்லோருக்கும் பெரும் உலகத்தில் மிக உயர்ந்த பீடபூமி என்ற பெருமை அதற்கு இருக்கின்றது. தீபெத் என்றால் தலாய்லாமா எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார். தலாய்லாமா இப்போது இந்தியாவில் சரணடைந்திருக்கின்றார். தீபெத் இந்திய பகுதி, சீன பகுதியாக சீனா கொண்டாடுகின்றது. ஆனால் தீபெத் தமக்கு தனியொரு நாடாக தலாய்லாமா கோரி வருகின்றார். தீபெத் அது பற்றியெல்லாம் அண்மை பேசியிருந்தோம், அதுதான் அதில் உள்ள வேடிக்கை. தீபெத் பீடபூமியில் இருந்து உருவாகும் ஆறுகளின் மீது சீனா பல பிரம்மாண்டமான அணைகளையும் நீர்த்தேக்கங்களையும் தொடர்ச்சியாக கட்டி வருகின்றது. இதில் பல அணை தேக்கங்கள் இருக்கின்றன. அந்த பேர்கள் இப்போ ஜார்லுங் சாங்போ அணை என்ற ஒரு அணை, சாங்மு அணை என்ற இன்னொரு அணை 2015 இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் இன்னும் சியாச்சா, காங்கு, ஜியாச்சு என்று பல நதிகள், பல நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேர்கள் எங்களுக்கு முக்கியமல்ல. ஒரு ஏறத்தாழ 8-10 வரையான அணைக்கட்டுகள் இப்போது இந்த இடத்தில் கட்டப்பட்டு வருகின்றன. அதில் 5 அணைக்கட்டுகள் மிக பிரம்மாண்டமான அணைக்கட்டுகளாக சொல்லப்படுகின்றது. இந்த அணைக்கட்டுகளால் மிக பெரும் பாதிப்பு ஏற்படுத்தப்படும் என்று ஆரம்பம் முதலே பேசப்பட்டு வந்தது. அது எப்படி பேசப்பட்டு வந்தது என்றால், இப்படி யாருமே பேசவில்லை. பெரிய வெள்ளப்பெருக்கு வரும், இதனால் பாரிய பனிக்கட்டி சறுக்கல்கள், பனிக்கட்டி உடைவுகள் ஏற்படும் என்று யாருமே பேசவில்லை. எல்லோரும் பேசியது என்னவென்றால், இந்தியா, வங்காளதேசம், நேபாளம் இப்படியான அண்டை நாடுகள் இந்த நீர்த்தேக்கங்களின் ஆதாரங்களில் தான், நீர் இந்த நதிகளின் ஆதாரங்களில் தான் தங்கி வாழுகின்றன. நீர்த்தேக்கங்கள், அணைகளை கட்டி நீர்த்தேக்கங்களை அமைப்பதன் மூலம் இந்த நாடுகளுக்கு வேண்டிய நீர் ஆதாரங்கள் இல்லாமல் போகும். நீர்வரத்து குறைந்துவிடும். இப்போ காவேரி நதி தொடர்பில் எப்படி, மேகதாது அணை தொடர்பில் எப்படி பேசுகின்றார்கள்? அந்த நதியை மறைத்தால் தங்களுக்கு நீர் வராதுன்னு தமிழ்நாட்டுக்காரர் இப்போது குமுறுகிறார். இப்படித்தான் இந்தியாவும் சீனா இவ்வாறு திபெத் பீடபூமியில் அணைக்கட்டுகளை அமைத்து நீர்த்தேக்கங்களை அமைத்தால் அந்த நீர்வரத்து பாதிப்படைந்து வங்காளதேசம் மற்றும் நேபாளம் இன்னும் இந்தியா, ஏனென்றால் திபெத் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது, அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இமயமலை, அந்த இமயமலை சாரலு இமயமலைகளுக்கு இடையில் திபெத் பீடபூமியில் மேட்டு நிலத்தில், பீடபூமி என்பது மேட்டு நிலம், அந்த மேட்டு நிலத்தில் இருக்கின்றது இந்த அணைக்கட்டுகள். அந்த அணைக்கட்டுகளில் இருந்த அந்த நதிகள் எல்லாம் திபெத்தில் உற்பத்தியாகி நேபாளம் இப்படியான நாடுகள் ஊடாக இந்தியாவை அடைந்து இந்தியாவின் பிரம்மாண்ட நதிகளுடன் இணைந்து கடலை அடைகின்றது. பிரம்மாண்டமான நதிகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கங்கை நதி, யமுனை நதி, பிரம்மபுத்திரா நதி, இப்படி பல நதிகளுடன் இணைந்து கடலை அடைகின்றது. இவ்வாறு அந்த அணை அங்கு ஆரம்பம், இது நதி மூலம் என்று சொல்லப்படும், திபெத்தான் நதி மூலம், ரிஷி மூலன் நதி மூலம் என்று சொல்வார்கள், நதி உற்பத்தியாகின்ற இடம் நதி மூலம். அந்த நதி மூலத்திலேயே நீரை தடுத்து விட்டால், நீரேந்து பிரதேசம், நீரை அதிகளவு பெறக்கூடிய இடங்கள் அந்த பிரதேசங்கள், நீரேந்து பிரதேசத்திலேயே நீரை தடுத்து விட்டால் இந்த நாடுகளுக்கு நீர்வரத்து குறைந்துவிடும். இதுதான் ஆரம்பகால பிரச்சனையாக பேசப்பட்டது. ஆனால் இப்போது நடைபெற்றிருப்பது என்னவென்றால், இந்த நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட்டதன் காரணமாக, கட்டுமான பணிகள் காரணமாக, அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறைகள் உடைந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. சீன அரசாங்கம் உடனடியாக தனது வானூர்திகள் மற்றும் உலங்கு வானூர்திகள் விமானங்கள் மூலம் உடனடியாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றது. என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சீனா, திபெத், ஆசியாவின் முக்கியமான ஆறுகள், குறிப்பாக சிந்து நதி, பிரம்மபுத்திரா நதி, மேகோங் நதி, ஜாங்சி நதி, கங்கை நதி போன்ற பல நதிகளுக்கான நீரை வழங்குகின்ற இடமாக இருப்பதனால் இப்போது இந்த பிரதேசங்களில் ஏற்படுகின்ற பெருமளவிலான பனிக்கட்டி உடைப்புகள், பனிக்கட்டி ஐஸ்பேர்க் என்ற அந்த சிதைவுகள் என்ன செய்யும் என்றால் இந்த நதிகளின் நீர்வரத்துக்களை அதிகரிக்கும். அதிகரித்தால் பாரிய அளவிலான அழிவுகள் ஏற்படும். அப்படி கழுவி துடைத்து எடுத்ததென்று சொல்வார்கள், அப்படி எடுத்திருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கு நேபாளத்தை. காட்சிகளை பார்த்தால் மயிர்கூச்சரியும், சிலர் பார்த்து அதிகம் நொந்து கொண்ட பல உள்ளங்கள் இருக்கின்றன. உங்களது வேலைத்தளங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பலருக்கு மிகப்பெரிய பிரமை, இப்படியும் அழிவுகள் ஏற்படுமா? எப்படி ஒரு சுனாமி வந்து பாரிய அழிவுகள் ஏற்பட்டதோ அவ்வாறான அழிவுகளை இப்போது நேபாளம் சந்தித்திருக்கின்றது என்ற வகையில், இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பாரிய அளவிலான வெள்ளப்பெருக்குகள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விடயங்கள் அல்ல. இது மானிட சமூகத்துக்கு சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய எச்சரிக்கைகள். வருங்காலங்கள் இவ்வாறான பேரழிவுகளுக்கு பஞ்சம் இருக்காது என்பது மட்டும்தான் உண்மை. வாருங்கள், இப்பொழுது அந்த நேபாளம் பற்றி பேசுகின்ற போது இமயம் திரைப்படம் தான் நினைவுக்கு வரும். இமயம் திரைப்படம் முழுக்க முழுக்க நேபாளத்தில் படமாக்கப்பட்ட திரைப்படம். காத்மண்டுவில் தான் அந்த திரைப்படம் படமாக்கப்பட்டது, நேபாளத்தின் தலைநகரம். அந்த நேபாளத்தில் பல நதிகள் வந்து ஒன்றாக சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கின்ற போது அவை இந்தியாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நேபாளத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு இந்தியாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது, இந்தியாவும் பாதிக்கப்பட்டது என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எவ்வாறு இந்தியா பாதிக்கப்படும் என்ற கேள்வி பலருக்கு எழலாம். ஏனென்றால் பல இந்திய நதிகள் நேபாளத்தில் உற்பத்தியாகின்ற இந்த ஆரம்ப நதி மூலங்களிலிருந்து தான் பெருக்கெடுக்கின்றன. அதனால்தான் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பிரதேசங்களில் மிகப்பெரிய எச்சரிக்கை விடப்பட்டது. நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் கடும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது வெள்ளப்பெருக்கு இந்த மாநிலங்களையும் தாக்கலாம் என்று. நேபாளத்துக்கு அருகில் இந்தியாவின் பல மாநிலங்கள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேசம் நேபாளத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய மாநிலம், அதே போல் பீகார் நேபாளத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய மாநிலம், இன்னும் பல மாநிலங்கள் இருக்கின்றன. இவை இரண்டும் தான் மிக பெருமளவிலான எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்றன நேபாளத்துடன். அதனால்தான் அந்த இரண்டு மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டது. அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் இப்போது இன்னும் பல்வேறு விதமான முன்னாயத்த நடவடிக்கைகள் அந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த முன்னாயத்த நடவடிக்கைகள் மூலம் எதிர்வருகின்ற காலங்களில் இவ்வாறு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்க்கின்ற முயற்சிகளும் இப்போது நடைபெற்று வருகின்றன. என்ற அந்த நிலையில் இப்போது நேபாள வெள்ளப்பெருக்கு என்பது ஒரு இயற்கை மனித குலத்துக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை, அரைகூவல் என்று சொல்லலாம்.

1965 மார்ச் மாதம் இலங்கையில் மற்றொரு பொது தேர்தல் நடைபெற்றது. சீமாவு அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான தமிழ் தலைவர்களின் ஆதரவோடு டட்டி சேனநாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை பிடித்த வரலாற்றை இன்று பார்க்க இருக்கிறோம். December 1964 டிசம்பரில் ரிமாவு பண்டார நாயக்காவின் இடதுசாரி கூட்டு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு வாக்கினால் வீழ்ந்ததை தொடர்ந்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. 1964 December 3 அன்று நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரை மீதான விவாதம் நடைபெற்ற போது சீமாவோவின் ஸ்ரீலங்கா அரசாங்க கட்சியின் மூத்த தலைவரும் காணி அமைச்சரும் நாடாளுமன்ற சபை தலைவருமாக இருந்த CB D சில்வா அரசாங்கத்திற்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றார். நான் இனி ஒரு சுதந்திர மனிதனாக வாழ விரும்புகிறேன் என்று முழக்கமிட்டு தம்மோடு மேலும் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திரட்டிக் கொண்டு அவர் எதிர்க்கட்சி வரிசைக்கு மாறுகின்றார். அரசாங்கத்தில் மார்க்சிய கொள்கைகள் நுழைவதையும் ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுவதையும் தம்மால் ஏற்க முடியாது என அவர் காரணம் சொன்னார். அன்றைய தினமே கொள்கை விளக்க உரை மீது இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. நள்ளிரவு நெருங்கிய வேளையில் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. அரசாங்கத்துக்கு ஆதரவாக 73 வாக்குகளும் அரசாங்கத்துக்கு எதிராக 74 வாக்குகளும். இதனால் அரசாங்கம் ஒரே ஒரு வாக்கினால் நாடாளுமன்றத்தில் வரலாற்று தோல்வியை தழுவுகிறது. ஜனநாயக முறைப்படி ஒரு கொள்கை விளக்க உரை தோற்கடிக்கப்பட்டால் அரசாங்கம் பதவி இழக்க வேண்டும். இதற்கமைய பிரதமர் சீமாவு பண்டார நாயக்கா நாடாளுமன்றத்தை கலைத்து 1965 மார்ச் மாதத்தில் புதிய பொது தேர்தலை நடத்த உத்தரவிடுகின்றார். புதிய பொது தேர்தல் நடைபெறுகின்ற போது மொத்தம் இருந்த 151 நாடாளுமன்ற ஆசனங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. இன்று நேர்களை 225 ஆசனங்கள் இலங்கையின் பாராளுமன்றத்தில் இருக்கின்றன. அது 1978 இரண்டாம் குடியரசு யாப்பின் போது கொண்டுவரப்பட்ட முறை 225 உறுப்பினர்கள். 1965 சோல்பெரி யாப்பின் பின்னர் அந்த யாப்பில் ஏற்படுத்தப்பட்ட சில சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 151 உறுப்பினர்கள் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்தார்கள். அது பின்னர் 72 ஜாப்பில் 168 உயர்த்தப்பட்டு 2020 1978 225 உயர்த்தப்படுகிறது.

மொத்தமாக இருந்த 151 ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சி, டட்லி சேனநாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி 66 ஆசனங்களை பெறுகின்றது. இவர்கள் அதிகளவு ஆசனங்களை பெற்றுக்கொண்டாலும் குறிப்பாக அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி இந்த இடத்திலே தவறிவிடுகிறது. எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 41 ஆசனங்களை பெறுகிறது. இலங்கை தமிழரசுக் கட்சி, தந்தை செல்வநாயகத்தின் தலைமையில் போட்டியிட்ட தமிழரசுக் கட்சி 14 ஆசனங்களை பெற்று வடகிழக்கில் மாபெரும் வெற்றியை சுவீகரித்தது. அதேவேளை லங்கா சமசமாஜ கட்சி LSSP டாக்டர் NM பெரேரா தலைமையில் 10 ஆசனங்களை பெறுகிறது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி 4 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3 ஆசனங்களையும் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையில் பெறுகின்றார்கள். ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் இங்கே ஆசனங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மை ஆசனங்களை பெற தவறியமையால் இலங்கை வரலாற்றில் 7 கட்சி கூட்டு அரசாங்கம் தோற்றம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு கருதப்பட்டது. நேரம் 6:39. நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழிஷ்டியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுமை கதம்ப நிகழ்ச்சி.

0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்படி.
1: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 1965 ஆண்டு நடைபெற்ற இலங்கையின் தேர்தல் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டர் சாங்கத்துக்கு வழிவகுத்தது. 7 கட்சி கூட்டர் சாங்கம் என்று இது அழைக்கப்பட்டது. கட்டள பாக என்று அது சிங்களத்தில் பேசப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு அரசாங்கத்தை அமைக்க தேவையான 76 ஆசனங்கள் கிடைக்காததால் டட்லி சேன் அந்த வேளையில் 151 மொத்த ஆசனங்கள் என்பதனால் அறுதி பெரும்பான்மை என்றால் 76 ஆசனங்களை ஒரு கட்சி பெற வேண்டும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 64 ஆசனங்கள் மட்டுமே 66 ஆசனங்கள் மட்டுமே கிடைத்திருந்தது. 10 ஆசனங்கள் குறைவாக கிடைத்திருந்தது. இதன் காரணமாக ஏனைய கட்சிகளை கூட்டு சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்டிருந்தது. டட்லி சேனநாயக்கா சிறுபான்மையின தமிழ் முஸ்லீம் கட்சிகள் மற்றும் SLFP-யிலிருந்து பிரிந்து வந்த குழுக்களை ஒன்றிணைத்து இலங்கையில் வரலாற்றில் முதல் முறையாக 7 கட்சிகள் அடங்கிய மாபெரும் கூட்டர் சங்கத்தை அமைத்தார். சிங்களத்தில் இது ஹத்தல பாகிய 7 பங்காளிகள் என்று அழைக்கப்பட்டது. இந்த 7 கட்சி கூட்டணியில் அங்கம் வகித்த

பிரதான சக்திகளாக ஐக்கிய தேசிய கட்சி, டட்லி சேனநாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, எஸ்ஜேவி செல்வநாயகன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி, சிபிடி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர சோசலிச கட்சி, அதேபோல் ஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், பிலிப் குடும்பத்தின தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெரமுன, கேஎம்பி ராஜரத்ன தலைமையிலான ஜாதிக விமுக்தி பெரமுன என்றால் ஜேவிபி அல்ல, இது வேறு கட்சி என்று பல்வேறு விதமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சௌன்யமூர்த்தி தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்று ஏழு கட்சிகளை இணைத்து இந்த அரசாங்கம் உருவாக்கப்படுகின்றன. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 சிங்களம் மற்றும் சட்டத்துக்கு பிறகு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக தென்னிலங்கை அரசாங்கத்தில் இணைந்தமைத்த முதலாவது மற்றும் கடைசி தேசிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்று தமிழரசு கட்சியின் எம் திருச்செல்வம் அந்த கட்சியிலே அந்த காலத்தில் உள்ளூராட்சி அமைச்சராக நியமிக்கப்பட்டது என்பதும் வரலாற்றில் இதுவே முதலும் கடைசியுமாகும்.

நேர்கள், இந்த வேளையில் இந்த ஏழு கட்சிகள் இணைந்து உருவாக்கப்பட்ட பெரிய அரசாங்கம் என்று இந்த அரசாங்கம் சொல்லப்பட்டாலும், இதை முறியடித்த, இந்த சாதனையை முறியடித்த பெருமை தற்போது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றது. என்பிபி அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு பெரிய சாதனை இருக்கின்றது. இது பொதுவாக 24 கட்சிகள் பலவற்றை ஒன்றாக இணைத்து தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்தார். ஆனால் 65ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற பின்னர் கட்சிகள் ஒன்றிணைந்தன. இது தேர்தலில் போட்டியிடுகின்ற போது பல்வேறு சிறிய கட்சிகள், தொழிற்சங்கங்கள் என்பவற்றை இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மக்கள் விடுதலை முன்னணி, ஏனைய பல பிரதான மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் 20க்கும் மேற்பட்டவற்றை இணைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதை நாங்கள் இந்த இடத்திலே நேர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். நேர்களை, இந்த கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் தான், இந்த ஏழு கட்சிகள் இணைந்து டட்லி சேனநாயக்கா தலைமையில் ஆட்சி இருந்து 1965ஆம் ஆண்டு தான் டட்லி செல்வா ஒப்பந்தம் என்ற வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதை இந்த வேளையில் நேர்களுக்கு ஞாபகங்கள், நினைவுகள் ஓடிவரும். அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவு வழங்குவதற்காக டட்லி சேனநாயக்காவுக்கு தந்தை செல்வநாயகத்துக்கும் இடையே டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மொழி நிர்வாக மொழியாக பயன்படுத்தப்படும் என்றும், தமிழ் மக்களின் சுயாட்சி தேவையை நிறைவு செய்ய மாவட்ட சபைகள் உருவாக்கப்படும் என்றும், வடகிழக்கில் முன்னெடுக்கப்படும் குடியேற்ற திட்டங்களில் உள்ளூர் தமிழ் பேசும் மக்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் இந்த டட்லி செல்வா ஒப்பந்தம் சொன்னது. ஆனால் ஹெத்தலபாகே அரசாங்கம் 70 வரை 5 வருட காலப்பகுதியை வெற்றிகரமாக நிறைவு செய்த போதிலும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை டட்லி சேனநாயக்காவால் நிறைவேற்ற முடியாமல் போனது. காரணம் என்னவென்றால், ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா தலைமையிலான எதிர்கட்சியினர் டட்லி நாட்டை தமிழர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டார் என தீவிர இனவாத பிரச்சாரங்களை மேற்கொள்ள தொடங்கினார்கள். இதனால் ஏற்பட்ட அரசியல் அழுத்தம் காரணமாக டட்லி சேனநாயக்கா மாவட்ட சபைகள் சட்டமூலத்தை கைவிட வேண்டி ஏற்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த தமிழரசு கட்சி 1968 அரசாங்கத்திலிருந்து விலகுகின்றது. அந்த ஏழு கூட்டணியின் தோல்வியும் தமிழ் மக்களின் ஏமாற்றமுமே 1970 பொது தேர்தலில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா பாரிய பெரும்பான்மையுடன், என்றால் 3/2 மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கும், 1972 முதலாவது குடியரசு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்ததென்றால் அது மிக இளைஞர்களே.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: அது சத்திய விருப்ப பாடல்.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: மாகாணத்தின் துணை ஆளுநரை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான கூட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றார். முதல்வரின் அதிகாரப்பூர்வ அட்டவணைப்படி காலை 10 மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஃப்ரெஷெட் துணை ஆளுநர் மனோஜ் ஜினோட்டை சந்திக்கவிருக்கின்றார். கியூபெக்கில் தேர்தல் அக்டோபர் 5 தேதி நடைபெறவுள்ளது. இறையாண்மைவாத கட்சியான பார்ட்டி கியூபெக்வா 2023 முதல் பொது கருத்து கணிப்புகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. மேலும் தொடர்ச்சியாக 4 இடைத்தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இருப்பினும் அண்மைய மாதங்களில் அந்த முன்னிலை குறைந்திருக்கின்ற நிலையில் மேலும் மீண்டும் தலைதூக்கும் பொது வாக்கெடுப்பு உரையாடல்கள் மற்றும் அமெரிக்க வர்த்தக போர் போன்ற பிரச்சினைகள் தேர்தல் பிரச்சாரத்தின் முடிவை மாற்றக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கியூபெக் கன்சர்வேட்டிவ் கட்சி 1 இடத்தை கொண்டிருக்கின்றது. மேலும் 9 சுயேட்சை உறுப்பினர்கள் இருக்கின்றனர். தற்போதைய நிலையில் சட்டமன்றத்தில் கோலிஷன் அவென்யூ கியூபெக் 79 இடங்களையும், கியூபெக் லிபரல் கட்சி 18 இடங்களையும், கியூபெக் சொலிட கட்சி 11 இடங்களையும், பார்ட்டி கியூபெக்வா 7 இடங்களையும் பெற்றிருக்கின்றன. கனேடிய ராணுவத்திற்காக புதிய ட்ரோன்களை வாங்குவதற்கான சிறிய பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. படைவீரர்களுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் வெடிமருந்துகளை வாங்கவும் அனுப்பக்கூடிய தரை மற்றும் வான்வெளி ட்ரோன்களை ராணுவத்திற்கு வழங்கக்கூடிய நிறுவனங்களை கனேடிய ஆயுதப்படைகள் தேடி வருகின்றன. குளிர்ந்த ஆர்டிக் சூழல்களில் செயல்படுத்துவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சில ட்ரோன்கள் உட்பட வான்வெளி கண்காணிப்பு மற்றும் உளவு ட்ரோன்களையும் அது தேடி வருகின்றது. ராணுவத்தின் செயற்பாடுகளில் ட்ரோன்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மினேவா முன்முயற்சி திட்டத்தின் கீழ் ஒட்டோவா அண்மை நாட்களில் 1 புதிய ஒப்பந்த புள்ளிகளை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ராய்ட் தனது நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் ட்ரோன்களை இணைக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார். நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பெயின் இன்று டொரண்டோவில் நிதியமைச்சரை சந்திக்கவிருக்கின்றார். இந்திய நிதியமைச்சர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சாம்பெயின் மற்றும் இந்தியாவின் நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட சந்திப்பை நடத்த இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. கனேடியன் கிளப் டொரண்டோவோடு இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பொதுவான பொருளாதார நலன்கள் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்கு முன்பு இந்த தனிப்பட்ட சந்திப்பு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய குடிமக்களை இலக்காக கொண்ட வன்முறைகளில் இந்திய அரசாங்க முகவர்கள் ஈடுபட்டதாக கனடா சுமத்திய குற்றச்சாட்டுகளினால் 2 இடையிலான உறவு சீர்குலைந்த பிறகு கடந்த ஓராண்டாக 2 தங்கள் உறவுகளை மேம்படுத்த முயன்று வருகின்றன. நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் பகுதியில் பேரழிவை ஏற்படுத்திய திடீர் வெள்ளம் காரணமாக குறைந்தது 177 பேர் உயிரிழந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் 1300 மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர். இந்த வெள்ளம் நேபாள திபெத் எல்லைக்கு அருகே பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீட்புக் குழுவினர் அடர்த்தியான சேறு மற்றும் இடர்பாடுகளுக்குள் உயிர் பிழைத்தவர்களை தொடர்ந்து தேடி வருவதாகவும் மேலும் 100 வெளிநாட்டு பிரஜைகளும் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பேரழிவு நிலநடுக்கத்துடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. ஆனால் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் எல்லையில் திபெத்திய பகுதியில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டுகின்றது. இந்த சரிவு லெண்டே ஆற்றை தற்காலிகமாக தடுத்தது. இதனால் அந்த தடை நீங்குவதற்கு முன்பு நீர் குப்பைகள் தேங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ஏற்பட்ட பெருவெள்ளம் கீழ்நோக்கி பாய்ந்தது குடியிருப்புகளையும் பாலங்களையும் அடித்துச் சென்றதோடு அந்த மலைப்பகுதி முழுவதிலும் முக்கிய உட்கட்டமைப்பையும் சேதப்படுத்தியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கைக்கோள் படங்களும் பனிப்பாறை சரிவே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை வீதிகளில் பெரும் பகுதிகள் குடியிருப்புகளும் சேதமடைந்திருக்கின்ற நிலையில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக மீட்புக் குழுக்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொருளாதார தடைகள் மற்றும் போரினால் ஈரானிய நாணயத்தின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக திறந்த சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு 20 ரியால்களை கடந்திருக்கின்றது. ஈரானில் தசாப்தங்களாக நீடிக்கும் சர்வதேச தடைகள் மற்றும் கடந்த 28 ஆரம்பித்த அமெரிக்க இஸ்ரேல் போர் ஆகியவை 9,02,00,000 அதிகமான மக்களின் பொருளாதார வாழ்வை மிக கடுமையாக பாதித்திருக்கின்றது. உணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் மருந்துகளின் விலைகள் உயர்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கே போராடி வருகின்றனர். போருக்கு முன்னர் ஒரு டாலருக்கு, அதாவது 20 லட்சம் ரியால்களை கொண்டு, சுமார் 4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ கோழி இறைச்சி மற்றும் 1 லிட்டருக்கும் குறைவான சமையல் எண்ணெய் ஆகியவற்றை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருந்தது. எனினும் தற்பொழுது அதே தொகையில் பாதியளவான பொருட்களையே கொள்வனவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தக்காளியின் விலை 71%, கோழி இறைச்சியின் விலை 74%, சமையல் எண்ணெயின் விலை 177% உயர்ந்திருக்கின்றன. பாராசிட்டமோல் போன்ற அவசியமான மருந்துகள் 93%, குழந்தைகளுக்கான பால்மா 95% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாதத்தின் இறுதி வரை தங்களது வருமானத்தை கொண்டு சமாளிப்பதே தற்போதைய மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக ஈரானிய மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரான் மீதான புதிய அமெரிக்க தடைகள் அரச மற்றும் பொருளாதார பயங்கரவாத செயல் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர், பாதுகாப்பு சபை மற்றும் அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் உத்தியோகபூர்வமாக கடிதம் எழுதியிருக்கின்றார். போர் மூலமாகவும் ஏனைய முயற்சிகளிலும் தோல்வியடைந்த பின்னரே ஈரானின் சட்டப்பூர்வமான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க அமெரிக்கா முற்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த தடைகள் பொதுமக்களை கடுமையாக பாதித்திருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கின்ற அவர், இது மனித உரிமைகளை, உயிர் வாழும் உரிமை, சுகாதாரம் மற்றும் உணவுக்கான உரிமைகளை மீறும் செயலாகும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் ஒரு பக்க கட்டாய நடவடிக்கைகள் மற்றும் இரண்டாம் நிலை தடைகளை கடுமையாக கண்டிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் இந்த தடைகளை உறுப்பு நாடுகள் அவையும் அங்கீகரிக்கவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீச பத்திரன தனது முதல் விளையாட்டு சார்ந்த முதலீடாக டிங்கர்ஸ் அணியின் உரிமையை பெற்றிருக்கின்றார். தனது நீண்டகால மேலாளரும் வர்த்தக கூட்டாளருமான அமில கலுகேவுடன் இணைந்து இந்த முதலீட்டை மேற்கொண்டிருக்கின்ற மதீச பத்திரன டிங்கர்ஸ் அணியின் நிர்வாக பங்காளராக அமில கலுகேவை நியமித்திருக்கின்றார். சிலோன் பிக்கிள் லீக் போட்டியில் யாழ் டிங்கர்ஸ் என்ற பெயரில் இந்த அணி களமிறங்கவிருக்கின்றது. இதன் மூலம் பிக்கிள்ஸ் பால் விளையாட்டில் டிங்கர்ஸ் அணிக்கு தனித்துவமான போட்டி அடையாளம் உருவாக்கப்பட உள்ளது. இதுகுறித்து மதீச பத்திரன கூறும்பொழுது, இது வெறுமனே ஒரு அணி அல்ல என்றும், தான் உண்மையாக நம்பும் ஒரு எண்ணக்கரு என்றும் தெரிவித்தார். யாழ் டிங்கர்ஸ் அணியை ரசிகர்கள் தங்களுடைய அணி என பெருமையுடன் அழைக்கும் வகையில் அதனை உருவாக்க விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் CPL ஏலத்திற்காக யாழ் டிங்கர்ஸ் அணி தயாராகி வருவதாகவும், சிறந்த வீரர்களடங்கிய அணியை உருவாக்குவதோடு ரசிகர் சமூகத்தை கட்டியெழுப்புவதிலும் தான் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் இன்னிசைத்தேர். இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று 6 பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அந்த 6 பாடல்களையும் நாங்கள் இப்பொழுது இந்த விளம்பர இடைவேளையின் பின்னர் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த குயின்ஸ்டன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:19. நேர்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற 6 பாடல்களையும் இப்பொழுது நாங்கள் நேர்களுக்கு வழங்க இருக்கின்றோம்.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.

நீங்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சி. இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற ஆறு பாடல்களையும் தந்துவிடுகின்றோம். முதலாவது பாடல், ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து, தலையை குனியும் தாவரே. ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து, தலையை குனியும் தாவரே என்ற பாடல். இரண்டாவது பாடல், கொண்டாட்டம் திரைப்படத்தில் உன்னோடுதான் கனாவிலே கனவில் மயங்கி கிடப்பேன் என்ற பாடல். மூன்றாவது, டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து, அழகாக சிரித்தது அந்த நிலவு. நான்காவது, திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து, கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது என்ற பாடல். ஐந்தாவது பாடல், உயிருள்ள வரை உசா திரைப்படத்தில், இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவில் வந்தாலோ. ஆறாவது, அஞ்சாதே திரைப்படத்தில், கத்தாழ கண்ணாளே என்ற பாடல். அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து. இவை தான் நாங்கள் இன்று இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் கொண்டு வருகின்ற ஆறு பாடல்கள். மீண்டும் ஒருமுறை அந்த ஆறு பாடல்களையும் தந்துவிடுகின்றோம் நேர்களே. முதலாவது பாடல், தலையை குனியின் தாமரையே ஒரு ஓடை நதியாகிறது. இரண்டாவது, உன்னோடுதான் கனாவிலே கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து. மூன்றாவது, டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் அழகாக சிரித்தது அந்த நிலவு. நான்காவது, கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது திசை மாறிய பறவைகள் திரைப்படத்தில், உயிருள்ளவரை உசாக திரைப்படத்தில், இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவனில் வந்தாலோ. ஆறாவது, அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து, கத்தாழ கண்ணாள என்ற பாடல். அலையுங்கள் பார்க்கலாம். 416 6446 2

0: நேர்களை, நீங்கள் விரும்பினால் நிகழ்ச்சியில் தூரத்தே இருக்கின்ற கடல் கடந்து வாழ்கின்ற நேர்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 416-644-2222 என்ற தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக இணைந்து கொண்டு நேர்கள் உங்களது நிகழ்ச்சிகளில் எங்களது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள. ஆமாம், 16 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நேர்களுக்கு நாங்கள் தந்து கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் காத்திருக்க நேர்களை இணைக்க இருக்கின்றோம். மிக விரைவாக தந்து விடுகின்றேன் 6 பாடல்களும். முதலாவது எல்லாமே பிரபலமான ஜனரஞ்சக பாடல்கள் தான். ஒரு ஓடை நதியாகிறது தலையை குனியின் தாமரையே, கொண்டாட்டம் திரைப்படத்தில் உன்னோடு தான் கெனாவிலே கனவில் உறங்கி கிடந்தேன், டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் அழகாக சிரித்தது அந்த நிலவு, திசை மாறிய பறவைகள் திரைப்படத்தில் கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது அது கிழக்கு வானையும் மறக்க பார்க்குது, உயிருள்ளவரை உசா திரைப்படத்தில் இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினின் வந்தாலோ, 6வது அஞ்சாதே திரைப்படத்தில் கத்தாலே கண்ணாலே குத்தாதே நீ என்னை, இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த பாடல்கள். வணக்கம்.
1: வணக்கம், நன்றி.
0: ஓ நலம் ஜியா, நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
1: நல்ல சொல்லும் நேர்ச்சி கேட்டுருந்தீங்க, நல்லா இருந்த உங்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் வந்து உன்னோடுதான் கனாவில் முதலாவது பாடல், ரெண்டாவது வந்து அந்த கத்தால கண்ணால குத்தாத அஞ்சாவது படத்துல ரெண்டையும் விரும்பி பேசுறேன். நேர்களோட இணைச்சு கேட்டுக்கொண்டிருக்கேன், மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம். நன்றி,
0: நன்றி ஜெயா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மாஸ்டர், எஸ் பி சரண் பேசுறேன்.
0: எஸ் பி சரண் வாருங்கள்.
2: எப்படி சொல்லுங்க?
0: ஓ நலம் நலம், நீங்கள் எப்படி?
2: நலமா இருக்கும். எனக்கு தலை குறியும் தாமரையே, ஒரு ஓட
0: நதியாகவே
2: மற்ற இந்த லோகத்து சுந்தரி கனவில் வந்தார்.
0: சரியான பாட்டு எடுத்து
2: உள்ளவர் அருமையான ஆறும் அருமையான பாட்டு, இதுக்குள்ள செலக்ட் பண்ணி ரெண்டு எனக்கு கூடுதல் விருப்பமான பாட்டு தந்திருக்கிறேன்.
0: நன்றி, நன்றி நிகழ்ச்சி.
2: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, தேவகுமார். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலம் தேவகுமார்,
3: நலமா இருக்கும். சிறப்பா இருந்தது கூட ஆரம்பியாமலும் சிறப்பா இருந்துச்சு. அது சிறப்படுத்தும் 6 பாடலும் சிறப்பான பாடலாம். 6 போடுறதுக்கு அவர் நப்பாசுதான், ஆனாலும் அழகாக சிரித்தது அந்த நிலவு கத்தால கண்ணால. நன்றி, வணக்கம்.
0: நன்றி தேவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளும். வணக்கம்.
4: வணக்கம், நான் ஸ்ரீராம். இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஸ்ரீராம்.
4: மாலை வணக்கம், மாலை வணக்கம். இது வந்து அந்த 10-10 மாதிரி, இது 6-6 அப்படிங்க இப்படி?
0: இல்ல இல்ல, இது அப்படி இல்லை. எங்கட தெரிவில் நேர்கள் விருப்ப பாடு.
4: ஓகே, நாங்கள் எத்தனை பாட்டுக்கும் வாக்களிக்கலாம், ஆனால் நீங்கள் எத்தனை பாட்டு ஒழுகிறோம்?
0: இல்ல இல்ல, வாக்கல்ல, நீங்கள் 2 பாட்டை தெரிவு செய்வோம்.
4: ஏதாவது 2 பாட்டை தெரிவு. எனக்கு அப்ப என்றால் தலையை குனியின் தாமரையே, இந்திரலோகத்தில் சுந்தரி வந்தால் அந்த ரெண்டு பாட்டம்,
0: இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலும்
4: வந்தாலும். ஆமா,
2: மற்றது இந்திரலோகத்தில் சுந்தரி.
0: இந்திரலோகத்து சுந்தரி தானே,
2: கனவு கனவுல வருவா? நன்றி.
0: வீட்டை கேட்டுக்கொண்டிருப்பினும் இல்லை,
2: அந்த துணிதான் அப்படி கதைக்கிறோம். நன்றி, நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் பாசன், நிர்மலாக வைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம், நன்றி. நீங்க நலமா?
5: ஓமோம், நலமா இருக்கு. எனக்கு வந்து தலையை குனியின் தாமரை.
0: ஓ படம் அது, திரைப்படம் பார்த்தீங்களா? தலையை குனியின்
5: ஓம் பார்த்தேன்.
0: ஓ
5: நன்றி. நன்றி
0: நிர்மலா நிகழ்ச்சியில்.
5: நன்றி நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம், ரவி கிடைக்கிறேன்.
0: ரவி சொல்லுங்கள்.
6: எனக்கு அஞ்சானையும் டிசம்பர் பூக்களை.
0: ஓ, டிசம்பர் பூக்களை.
6: ஆமாம்.
0: அழகாக சிரித்தது அந்த நிலவு.
6: ஆம், தேங்க்ஸ்.
0: நன்றி ரவி நிகழ்ச்சியில்.
6: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம், நான் கலியுகர் தான் கேட்கிறேன்.
0: கலியுக வரதன் வாருங்கள்.
7: எனக்கு ஒரு மெம்பர் இருக்கார் சிவகுமார். சிவகுமார் சொல்ற பாட்டே நானே கேட்கிறேன். பாய்ப்புக்கு நன்றி தம்பி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
7: பாய்ப்புக்கு நன்றி.
0: கலியுக வரதன். அப்ப தேவகுமார் கேட்ட பாட்டண்டா கலியுக வரதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம், தாரணி கலைக்கிறேன்.
0: ஓ தாரணி, வணக்கம். பாருங்கள்,
8: முதல் பாட்டு கேட்டாக்கலாம் வரலாம் தானே? திருப்பி
0: வரலாம். நீங்க ரெண்டாயி தான் இந்த நிகழ்ச்சியில் இணையறீங்க. என்ன
8: ரெண்டே தான் இணையறீங்க? டவுட் இருந்துச்சு அப்படி வரலாமோ இல்லையோ தெரியல.
0: எல்லாருக்கும் இடம் இருக்குது, பிரச்சனை.
8: எனக்கு தலையை குனியும் தாமரையும் இந்திரன் ஓட்டு சுந்தரையர் ஆச்சரியாதம்.
0: தலையை குனியும் தாமரையர் ரகுவரன் சுமலதா.
8: படம் பார்த்த ஞாபகம் இல்ல, ஆனா பாட்டு கேட்டுக்கேன். நல்ல பாட்டு,
0: நல்ல பாடம். ஒரு ஓடை நதியாகிறது ஒரு நாவலை அப்படியே திரைப்படமாக எடுத்தார்கள். நல்ல கதை, நல்ல கதை.
8: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: மூர்த்தி ஆய்க்கிறன்.
0: சொல்லுங்கள் மூர்த்தி.
9: எனக்கு தலை குளியின் தாமரை மற்ற கத்தால பூ அந்த பாட்டு.
0: தலையை குனியும் தாமரையும் கத்தாலயம்.
9: என்ன
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
9: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் நேர்கள் காத்திருங்கள், அனைத்து நேர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: ராஜா,
0: ஓ ராஜா, நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நான் நலமா இருக்கு, நல்ல சோமா இருக்கு, மனையத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்கு வந்து தலையை குமிழ் தாமரையும் மற்றது கத்தாலுக்கு போ அதே பாட்டு தான் என்ன.
0: ஓ ராஜா,
1: அந்த பாடு எல்லாரும் அதான் கேட்கிறாங்க. ஒரு காலத்துல கொடி காட்டி பாடு என்ன.
0: உண்மைதான், தலையை குனியின் தாமரை அந்த காலத்துல கொடி காட்டி பறந்து
1: நல்ல பாட்டு.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: மாலை. வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நலம், நலம், நலம், நன்றி. எனக்கு வந்து கொண்டாட்டமும் டிசம்பர் பூக்கள்.
0: கொண்டாட்டம் டிசம்பர் பூக்கள் என்ன?
2: ஆமா ஆமா,
0: கொண்டாட்டம்,
2: கொண்டாட்டம் தானே எப்போதுமே,
0: கொண்டாட்டம் தானே எப்போதும். உண்மைதான். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். நன்றி மதி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் வாசு, நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்கள்.
3: எல்லாமே நல்ல பாட்டு, எனக்கு எதை கேட்கறதே தெரியாம கிடக்கு. அப்படி எல்லாம் நல்ல பாட்டுகள். நான் 80s வந்த பாட்டும் அதுக்கு பிறகு வந்த பாட்டும் இந்த ரெண்டும், இந்திரலோகத்தை சுந்தரி, கண்ணால காட்டுறது, ரெண்டு பாட்டும் ஒரே மாதிரியான பாட்டு. சரி,
0: சரி, ரெண்டும் ஒரே மாதிரி
3: கிட்டத்தட்ட. அந்த மியூசிக் பாட்டு, அந்த பாட்டு, இந்த இது ஒரு
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய மாலை. வணக்கம் வாசன், நல்ல நல்ல அறிவுரை எல்லாம் தந்தீங்க. எனக்கு தலையை குனியின் தாமரையும் டிசம்பர் பூக்களும்.
0: தலையை குனியின் தாமரையும் டிசம்பர் பூக்களும் கண்ணன். நன்றி கண்ணன்,
4: நன்றி, நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசு, நான் பவன் கேட்கிறேன்.
0: பவன் சொல்லுங்கள்.
1: ரெண்டு லைனும் பிஸியா, வாட்ஸ்அப்லயே அடிச்சோ உதயம் அடிச்சோ, ரெண்டும் பிஸியா தான்
0: எல்லாம் பிஸியா போச்சு. யார் நினைச்சாங்க, யார் போனார்கள் ஒன்றும் தெரியாம இருக்கு.
1: ரெண்டு பக்கத்துல இருந்து நம்மள குழம்ப போகுது. எனக்கு வந்து டிசம்பர் பூக்களும் உயிருள்ள வரை உஷா.
0: டிசம்பர் பூக்களும் உயிருள்ள வரை உசாகும். என்ன, நன்றி பவான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், வணக்கம் சார்.
0: நலம் சொல்லுங்கள். சிவலிங்கம், என்ன பாடு?
5: தாமரை.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை அளிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து நேர்கள் உங்கள் பாடல்களுக்கான உங்கள் விருப்ப தேர்வுகளை அளிக்க முடியும். இப்பொழுது யாருமே விரும்பி கேட்காத ஒரு பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் மாசன், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: ஓ மதன், வந்துட்டு போயிட்டீங்களே இந்த இடையில.
6: சுந்தரி ராத்திரி கனவில் வருவாளா, அந்த அருமையான பாடல் மற்றது இரண்டாவது பாட்டு. அந்த பாட்டு ஒன்றே போதும் போல இருக்கு, ஆறு பாட்டுக்கு மேல பேலன்ஸ் ஒன்று போல இருக்கு. ஓகே,
0: நன்றி மதன், நன்றி. நன்றி. இப்படி மதன் போல் பல நேர்கள் வந்து நின்று காத்திருந்து போனார்கள். நீங்கள் இணைந்து உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம்.

இந்த திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து யாருமே பாடல் விரும்பி கேட்கவில்லை. அதனால் அந்த பாட்டு முதலாக ஒலிக்கின்றது. கிழக்கு பறவை மேற்கில் பறக்கிறது, கேட்டு பாருங்கள். அது முழுக்க முழுக்க எங்கள் தெரிவில் இடம்பெறுகிறது.

0: என்னுடைய கவிஞர் கண்ணதாசனுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். அந்த காலத்தில் இந்த பாடல் வெளிவந்த திசை மாறிய பறவைகள் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த திரைப்படம் வெளிவருகின்ற போது கவிஞர் கண்ணதாசன் நினைத்திருப்பாரா, காவிரி அல்ல கொள்ளிடம் அல்ல திசை வெள்ளம் மாறி வரும் என்பதை ஒருபோதும் ஒரு கணமும் கண்ணதாசன் நினைத்ததில்லை. அதனால்தான் 1979 வெளிவந்த திசை மாறிய பறவைகள் சரத்பாபு மற்றும் சுமலதா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இந்த பொதுவாக நாங்கள் பாடல்களை கொண்டு வருகின்ற போது இன்று நாளை நேற்றைய தினம் பிறந்த தினங்களை கொண்டாடுகின்ற நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் பாடல்களை கொண்டு வருவோம். இன்று கொண்டு வந்த பாடல்கள்லாம் அப்படித்தான். சுமலதா நடித்த திரைப்படங்கள், நளினி நடித்த திரைப்படங்கள், பிரசன்னா நடித்த திரைப்படங்கள், இப்படி அது தேடி பார்த்தால் இன்று நாளை இந்த நடிகர்கள் நடிகைகள் அல்ல திரைப்படம் சார்ந்தவர்களது பிறந்த தினங்கள் வரும். ஏதாவது ஒரு ட்ரக் கொண்டு இருக்க வேணும் தெரிவு செய்வதற்கு, அதுக்காக தான் அப்படி கொண்டு வர்றது. அதுவும் இந்த பாடல் அந்த காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒழித்த பாடல். இதில் ஒரு வரி வருகின்றது, காவிரி என்ன கொள்ளிடம் என்ன வேறு நதிகள் அல்ல வெள்ளம் மாறி வருவதல்ல என்று ஒரு வரியை எவ்வளவு ஒரு நம்பிக்கையுடன் அந்த கவிஞன் தந்திருந்தான். ஆனால் இன்று வெள்ளம் தனது நதிப்படுக்கையை விட்டு, உண்மையில் நேபாளத்தில் பாய்ந்த வெள்ளம் நதியின் ஊடாக கடந்திருந்தால் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது. அந்த பனிக்கட்டிகள் நகர்ந்து வந்து நதியின் படுக்கை நதி வழித்தடத்தை மறைத்து நின்றன. அதனால் நீர் தான் செல்வதற்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்த பாதை மக்கள் நெரிசல் கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தின் ஊடாக சென்றபோது வீடுகள் என்ன, கட்டடங்கள் என்ன, பாலங்கள் என்ன, அடித்து உதைத்து அவற்றை இல்லா சின்னா பின்னமாக்கி தூள் தூளாக மாற்றியிருந்தது. அந்தளவு கலையபரத்தை ஏற்படுத்தி சென்றது அந்த வெள்ளம். அதனால்தான் இந்த பாடலை சுமலதா நடிப்பில் தெரிவு செய்திருந்தோம். ஆனால் நேர்கள் பலருக்கும் அந்த பாடலில் ஈர்ப்பே வரவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருந்தது. நேரம் சரியாக 7:43 நேர்கள் எமது தெரிவில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் September 6th வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough

கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மரகதமணி மற்றும் சித்தர் ஆகியோரது குரல்களில் இந்த பாடலை தமது விருப்பமாக தெரிவு செய்திருந்தார்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அணியர்கள் நோர்வேஜியா மற்றும் ரமேஷ், மதி ஆகியோர். உன்னோடுதான் கனாவிலே நினைவு மயங்கி கிடந்தேன்,

0: ராகம் அந்த ராகத்தை இப்படியும் பயன்படுத்தலாம் என்று ஆச்சரியப்பட வைத்தது. அது பல இசையமைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். கல்யாணி ராகத்தை வைத்து கொண்டு உன்னோடுதான் கனாவிலே நினைவு மயங்கி கிடப்பேன் என்று அற்புதமான காளிதாசனின் வரிகளில் அந்த பாடல் மரகதமணி அவரே பாடி அவர் பாடல் பாடியது தமிழில் மிக மிக குறைவு, வண்ணன் ஒன்லி என்று சொல்லலாம். அவர் பாடிய அந்த பாடல் சித்ரா குரல்களில் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியில் எங்களது தெருவில் நேயர்கள் நோர்வேஜியா, ரமேஷ், மதி ஆகியோரது விருப்பமாக ஒலித்தோய்ந்த நேரம் 7:51. நேர்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: நிகழ்ச்சி மார் தமிழ்ச்சியின் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நேயர்கள் அந்த பாடல்களுக்கான விருப்பங்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த திரு விருப்பத்தின் அடிப்படையில் இப்போது பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சிகளில் இப்பொழுது கனடா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான இழுபறிகள் மாறி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இராணுவ ரீதியான ஒரு இழுபறி ஆரம்பமாகி இருக்கின்றது. மீண்டும் சீனா தனது இராணுவ ரகசியங்களை மறைத்து வரும் வேளையில் அமெரிக்க உளவுத்துறை தற்போது ஒரு அதிர்ச்சி தரும் புதிய இரகசிய தகவலை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வானில் பறந்து கொண்டே அமெரிக்காவின் அதிமுக்கிய உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களை துல்லியமாக குறிவைத்தளிக்கும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை சீனா ரகசியமாக தயாரித்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருக்கின்றது. சீனாவின் இந்த ஆபத்தான ஏவுகணைகள் சுமார் 2500 கிலோமீட்டர் முதல் 8000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று பசிபிக் கடலிலுள்ள அமெரிக்காவின் ஹுவாம் மற்றும் ஹவாய் தீவுகளில் உள்ள இராணுவ தளங்களை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்டவை என உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன. ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் சென்று நடுவானில் தன் திசையை தானே மாற்றிக்கொள்ளும் இந்த விபரீத ஆயுதத்தை ரேடார்களால் கண்டுபிடிப்பது கடினம் என்பதால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தற்போது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு இதெல்லாம் சில வேளைகளில் ஒரு ஜுஜுப்பியாகவும் மாறுகலாம். நாளை வெகுண்டெழலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
0: அது டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தேவகுமார், கலியுகவர்தன், ரவி, ரமேஷ், கண்ணன் மற்றும் பவான் ஆகியோரது விருப்பத்தில்.
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

பனி தூங்கும் ரோஜாவை இணை வாங்கும் ராஜாவை, எத்தனை அருமையான அந்த இதுகை மோனையுடன் கூடிய வாளியின் அற்புதமான வரிகள், அதுவும் எளிமையான வரிகள். இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த மெட்டு. ரிதி கவுளை என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டது. டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஒரு அருமையாக மிட்டமைக்கப்பட்ட பாடல். பொதுவாக இந்த பாடல் இசையமைப்பாலும் அந்த பாடக பாடகிகளின் உணர்வு பூர்வமான குரலாலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். ஜெயச்சந்திரன் அழகாக சிரித்தது மட்டுமல்ல, அழகாக அந்த தமிழை உச்சரித்த விதம் உண்மையில் அலாதியானது. அதுவும் எஸ் ஜானகி அம்மா வளமையாக அந்த கெஞ்சல் குரல், கொஞ்சல் குரல், அதனூடாக இந்த பாடலுக்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்ல, இசைஞானி இளையராஜாவின் மேதமைக்கு இந்த மெலடி ஒரு மிகச்சிறந்த சான்று. ஒரு ரிதி கவுளை ராகத்தை இப்படியும் வித்தை செய்யலாம் என்று காட்டியவர் இசைஞானி இளையராஜா. பொதுவாக கர்நாடக இசையில் ஒரு